0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மத்திய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். இது மதுரை வானொலி நிலையம். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 25 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு மே

மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:51. 13 நொடி. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், 236.4 மீட்டர் அலைவரிசையில் எமது மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: தவசீலர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்காகத்தான் மற்றவர்கள் தாமும் தவம் மேற்கொள்ளாமல் இல்லறம் நடத்துகிறார்கள். குறள் எண் 263 அதிகாரம் தவம்.
1: துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார் மற்றையவர்கள் தவம்.
0: தவசீலர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்காகத்தான் மற்றவர்கள் தாமும் தவம் மேற்கொள்ளாமல் இல்லறம் நடத்துகிறார்கள். குறள் எண் 263 அதிகாரம் தவம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்த தகவல்கள் வழங்குபவர் உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை அறிவியல் கல்லூரி பயிர் வினையல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்சினி அவர்கள் தரக்கூடிய தகவல் இடம்பெறும். தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க. கோடைகால சரும பராமரிப்பு குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 6 இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், இன்று காலை 8:02 தொடர்ந்து மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல் கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம். 9:00 அரங்கிசை கேட்கலாம். இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாதஸ்வரம், மேலசனகுப்பம்

அப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்களின் தவில் இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். எண்கள் 25 310 18, மற்றொரு எண் 21 2 82 மதுரையின் முன் இணைப்பிற்கு 0452. 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும். சிறப்பு விருந்தினர் முனைவர் சா முத்துமாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் காவிலி அல்லூர் வெங்கடேச சேஷையா அவர்களின் நாதஸ்வர இசை இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள் கேட்கலாம். 12:50 மெல்லிசை. இன்று பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை. தொடர்ந்து 3 மணிக்கு எமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 இனிதே தொடங்கும் 4 குரலுடன். தொடர்ந்து 5:30 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒடுபர பாடல்கள். கல்லுக்குள் ஈரம் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல் கேட்கலாம். இன்று 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். தொடர்ந்து 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணு மணியும். இன்றைய மண்ணு மணியும் நிகழ்ச்சியில் இரவியல் நிலக்கடலை சாகுபடி உத்திகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உளவியல் துறை இணை பேராசிரியர் பி தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் தகவல், விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. நுண் நெகிழிகள் தகவல் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர் கேட்கலாம். 9:30 அரங்கிசை. அரங்கிசை நிகழ்ச்சியில் முடிக்கொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்களின் மீன இசை, வி ராஜசேகர் அவர்களின் மிருதங்கம், அடிப்பாக்கம் ஏ முரளி அவர்களின் கடம். 10:45 நட்சத்திர நாதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்கியிருக்கும் நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளாா்.

காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

வழித்தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஊஷூ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலமெல்லாம் இதை மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: நேயர்கள் இணைந்திருப்பது மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இனித்தானும் நல்லவை கேட்க தமிழ் இசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்த போதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பண்ணுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒல்காப்புகள் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண்

0: வாழைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ் பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும் போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமுறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவி கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இப்போது இணைந்து இருக்கலாம். இந்த இனிய காலை நேரத்தில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக

பக்தி மாலை நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல் எம்எஸ் சுப்புலட்சுமி பாடியது. இணைந்திருக்கிறோம். 6:24 மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பக்தி மாலையில் தொடர்ந்து எஸ் சரளா பாடியது.

நேரம் காலை 6:28, 10:00. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இப்போது இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடியது.

0: மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், 236.4 மீட்டர். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று பராபவ வருடம், வைகாசி முதல் நாள், வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று 15 வெள்ளிக்கிழமை லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 15 கன்னி சேர்வைப்பட்டி எனுமிடத்தில் தென்னையில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடைய அனைத்து விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 15 கேவிகே வளாகத்தில் இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடைய அனைத்து விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 19 முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி உதவி ஆட்சியர், அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தை

0: கருத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திட அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண் துறையின் கீழ் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். தற்போது கௌரவ நிதி தொகை பெறும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை கிடைக்கப்பெறாது. பதிவு செய்யாத 9,240 விவசாயிகள் உடனடியாக அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். நில உடைமை பதிவுகளை விவசாயிகள் விடுதலின்றி பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். இவ்வாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
1: இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களான கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, சல்ஃபர் கந்தக சத்து, அதுக்கப்புறம் மெக்னீஷியம், இந்த மூணை பற்றி பார்க்கலாம். இப்போ கால்சியம், கால்சியம்ங்கிறது சுண்ணாம்பு சத்து. இந்த மாதிரி ஒரு செல்லினுடைய செல் சுவர்களுக்கு இந்த சுண்ணாம்பு வந்து மிகவும் இன்றியமையானது. அந்த செல் சுவரானது கடினமாக இருந்தால் தான் அது வந்து நொறுங்காமல் தாவரத்தை வந்து பாதுகாக்கும். இப்படி கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது செல் சுவர் எப்படி ஆகிறது அப்படின்னா நொறுங்கும் தன்மையுடையதாக வந்து மாறிடுது. இலையில அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இலையோட நுனியும் எல்லாமே வளைந்து காணப்படும். புதிசாக தோன்றிய சின்ன சின்ன இலைகள் அதெல்லாமே வந்து சிதைவடைஞ்சிரும் சுண்ணாம்பு சத்து இல்லைனா. இப்போ தக்காளியில பார்த்தோம்னா பிளாசம் என்றாட்டுன்னு சொல்லுவாங்க, தக்காளியோட அடிப்பகுதியில எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு நிறத்துல அந்த நுனி வந்து அழுகலாயிரும். இது வந்து சுண்ணாம்பு சத்துனால தக்காளியில வரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு. இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5% கால்சியம் அமோனியம் நைட்ரேட்டை வந்து இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம இலைகளில் தெளிக்கும் பொழுது இக்குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தான இந்த கால்சியம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு இயங்கா சத்து, நகரா சத்து. முதிர்ந்திலைகளே தேங்கிடும், அடுத்து இளம் இலைக்கு அதனால் நகர முடியாது. அதனால இதனுடைய அறிகுறிகள் இளம் இலைகளில் தென்படும், அதாவது இளம் இலைகள் சிதைவடைகிறது எல்லாமே இந்த சுண்ணாம்பு சத்துலோட அறிகுறிகள். அப்புறம் மெக்னீசியம், இந்த மெக்னீசியமே வந்து பச்சை மூலக்கூறுல மிகவும் ஒரு இன்றியமையாதது. இந்த மெக்னீசியம் இல்லைவென்றால் இந்த பச்சை மூலக்கூறுவும் இல்லாம அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா இலையோட நரம்பு மட்டும் பச்சையா இருக்கும், அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே மஞ்சளா இருக்கும். இதுதான் வந்து நரம்பிட பச்சைய சோகை. இந்த மெக்னீசியமானது என்ன சத்து என்றால் இது ஒரு இயங்கும் சத்து, அதனால வந்து அது இளம் இலைகளுக்கு அந்த சத்தானது சென்றுவிடும். முதிர்ந்த இலைகளில் தான் வந்து இதனுடைய அறிகுறிகள் வந்து காணப்படும். அப்போ முன்னாடி பார்த்த அந்த நைட்ரஜன், அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மெக்னீசியம் இந்த நாலுமே அறிகுறிகளை எங்கே தான் காட்டும் அப்படின்னா முதிர்ந்த இலைகளில் தான் வந்து காட்டும். இந்த குறைபாட்டை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டை 0.5% இலைவழி தெளிப்பு ஃபோலியார் ஸ்ப்ரேயாக இலைகளில் நம்ம கொடுக்கும் பொழுது ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். அடுத்த சத்து கந்தக சத்து, சல்ஃபரு, அந்த அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க. சல்ஃபர் உள்ள அமினோ அமிலங்கள் வந்து இந்த சிஸ்டீன், மித்தியோனின் இந்த மாதிரி இருக்கிற அமினோ அமிலங்களில் சல்ஃபர் வந்து ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இது இல்லைனா என்ன அறிகுறி அப்படின்னா தலைச்சத்தில் என்ன பார்த்தோமோ அதே தான். தலைச்சத்தில் நம்ம என்ன பார்த்தோம், இலை வந்து மஞ்சளாக இருக்கும், அதான் அதனுடைய முதல் அறிகுறின்னு பார்த்தோம். இந்த சல்ஃபர் கந்தக சத்துலேயும் அறிகுறி என்னன்னா இலை மஞ்சளாக தான் இருக்கும். என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா தலைச்சத்துல வந்து எங்க இலை மஞ்சளா இருக்கும், முதிர்ந்த இலை வந்து மஞ்சளா இருக்கும். இந்த கந்தகச்சத்து சல்ஃபர்ல இளம் இலைகள் மஞ்சளா இருக்கும். இது மட்டும்தான் கண்ணில் பார்க்கக்கூடிய வேறுபாடு. ஏனென்றால் சல்ஃபர் வந்து இயங்கா சத்து, இளம் இலைகளில் அதனுடைய அறிகுறிகள் காட்டும். இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா ஜிப்சம், கால்சியம் நிறைந்த ஒரு உரம், ஒரு ஹெக்டருக்கு 500 kg வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக கந்தகச்சத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்யலாம். இப்போ அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன, அது எப்படி வந்து தாவரத்தில் அறிகுறிகள் ஏற்படுத்தி எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நுண்ணூட்ட சத்து வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது தாவரத்திற்கு. அது என்னதான் கம்மியான அளவில் தேவைப்பட்டாலும் அது குறைஞ்சிச்சுன்னா தாவரத்தோட மகசூல் வந்து அதிக அளவு பாதிக்கும். இப்போ முதல் சத்து வந்து இரும்பு. இந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்கும்போது பயிர் வினைகளில் பார்க்குறப்போ இந்த ஒளிச்சேர்க்கையில் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்ற மாதிரி நடந்து உணவு உற்பத்தியெலாம் நடக்கும். அப்படின்றப்போ அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எல்லாமே என்னதான் இருக்கும் அப்படின்னா

0: இரும்பு மூலக்கூறுகள் தான் அதிகமாக காணப்படும். இப்போ அந்த இரும்பு இல்லை, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அறிகுறி வருது அப்படின்னா, இலையில் நரம்பிடை பச்சைய சோகை. இப்போ முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த நரம்பிடை பச்சைய சோகைனா அது நான் வந்து மெக்னீஷியம் குறைபாட்டில் சொல்லியிருப்பேன். மெக்னீஷியம் குறைபாட்டில் அது வந்து முதிர்ந்த இலைகளில் காணப்படும். இங்கே இரும்புக்கும் அதே தான், நரம்பிடை பச்சைய சோகை தான். ஆனால் எங்கே அப்படின்னா இளம் இலைகளில் காணப்படும். ஏன்னா இது வந்து ஒரு இயங்கா சத்து, அதனால் அது முதிர்ந்த இலைகளிலே தேங்கி விட்டுரும், இளம் இலைகளுக்கு செல்லாது. அதனால் நரம்பிட பச்சைய சோகை வந்து இளம் இலைகளில் வந்து காணப்படும். நரம்பிட பச்சைய சோகைனா இலையோட நரம்பு மட்டும் பச்சை கலரில் இருக்கும், மீதி இருக்கிற அந்த இலையோட பகுதிகள் எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்கும்.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ. பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இரவையில் நிலக்கடலை சாகுபடி உத்திகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உளவியல் துறை இணை பேராசிரியர் பி. தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் தகவல், விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு

0: ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவிலனார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பர் உலகரை, புளியங்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புது

0: புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: பசுமை குடில் வாயுக்கள். புவி வெப்பமடைதலை ஒட்டி உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒன்று இந்த பசுமை குடில் வாயுக்கள். அது என்ன பசுமை குடில் வாயுக்கள்? ஆங்கிலத்துல கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பசுமை குடி வாயுக்கள் சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை அவற்றை கடந்து செல்ல அனுமதித்து, பூமியில இருந்து திரும்புற அகச்சிவப்பு கதிர்களை அவற்றை கடந்து செல்ல அனுமதிக்காம உள்ளேயே தக்க வைத்து மீண்டும் பூமிக்கே அனுப்பும். இந்த இயல்பினை கொண்டவை இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை குடில் வாயுக்கள். அதனால் எதிரொலிக்கிற அந்த கதிர் இயக்கம் கீழ் வளிமண்டலத்திலேயே இருப்பதால் கீழடுக்கு வெப்பமடைகிறது. இதனால காலநிலையில பல மாற்றங்கள் நடக்குது. பருவக்காற்று தாமதம் அடைகிறது, பருவக்காற்றே வராமல் போவது, வந்தால் பெருமழை வெள்ளமாக மாறுறது, வறட்சி ஏற்பட்டா பெரிய அளவுல உருவாகிறது. இது மாதிரியான பல விளைவுகள் ஏற்படுகிறது. காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்பட்டு வாழ்விடமே இழந்து வேறு நகரங்களுக்கு அகதிகளா செல்லும் நிலையும் மக்களுக்கு ஏற்பட்டு வருது. மேற்கு வங்கத்துல சுந்தரவன காடுகளையும் கங்கா டெல்டா பகுதிகளையும் நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காலநிலை மாற்றத்தால அவங்களுடைய அடிப்படை வளமே பாதிக்கப்பட்டு வாழ்விடம் இழந்த நிலையில அகதிகளா இடம்பெயர்ந்திருக்காங்க. காலநிலை மாற்றம் ஏற்பட்டு புவி வெப்பமடைறதால உருகக்கூடிய ஆர்டிக், அண்டார்டிக், கிரீன்லாந்து இந்த பகுதிகளில் உள்ளக்கூடிய பனி ஆறுகள் உருகிறதால கடல் மட்டம் உயர்ந்து வருது. எத்தனையோ தீவு கூட்டங்கள் இன்னும் 50-60 வருஷங்கள்ல முழுமையா மூழ்கிறோம் அப்படிங்கிற அபாயத்துல இருக்கு. குறிப்பா மாலத்தீவு, லட்சத்தீவு, கிரிபாத்தி, பிஜி, பல தென்மேற்கு பசிபிக் தீவுகள்ல உள்ள தீவு கூட்டங்கள் இந்த வகையான மூழ்கும் ஆபத்துல இருக்குது. இப்படி புவி வெப்பமடைறதுக்கு காரணமான பசுமை குடில் வாயுக்கள் தொழிற்புரட்சிக்கு அப்புறமா குறிப்பா கடந்த 200 வருஷங்கள்ல அளவு அதிகமாயிருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், சிஎஃப்சி, எச்சிசிஎஃப்சி அதாவது குளோரோபுளோரோ கார்பன், ஹைட்ரோ குளோரோபுளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள் பெரும் பங்கு வகிக்குது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாயுக்கள் வளிமண்டலத்துல இருந்த அளவை விட பல மடங்கு இப்ப அதிகரிச்சிருக்கு. அதுலயும் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு 400 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிங்கிற அளவை தாண்டி போய்கிட்டு இருக்குது. 270 அப்படிங்கிற அளவுல இருந்து 400 கடந்து இது போய்கிட்டு இருக்குது. இப்போ இதனால நிகழப்போற காலநிலை மாற்றத்தை அடுத்த 1000 வருஷத்துக்கு பழைய நிலை மாதிரி மாற்ற முடியாது அப்படின்னு விஞ்ஞானம்.

0: அறிஞர்கள் சொல்றாங்க. உலகத்துல வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து வருகிற நாடுகளுக்கும் இடையே பசுமை குடில் வாயுக்களை குறைக்கிறதுல பல பொருளாதார காரணங்கள் இருந்தாலும் நாமும் நம்மால் இயன்ற வகையில் இவ்வாயுக்களை குறைப்பதில் அக்கறை எடுத்துக்கணும். மீத்தேன வெளியிடுறதில் இயற்கை படிமங்கள் முதன்மை காரணியாகவும் விவசாய நிலங்கள்ல அறுவடைக்கு பின் வைக்கோல் மற்றும் மக்காத பயிர் கழிவுகள் ஆக்சிஜனற்ற நிலையில் மீத்தேனை வெளியிடுவது அடுத்த காரணியாகவும் உள்ளது. அதை ஆற்றல் எரிசக்தியாக மாற்ற முடியும். புவி வெப்பமடைவதை குறைக்கும் பணியில் நம்முடைய கடமையும் சில உள்ளன. மின் சக்தியை சிக்கனமா பயன்படுத்துறது, ஏசி ஃப்ரிட்ஜ் போன்ற மின் சாதனங்களை தகுந்த குளிர்நிலையில வச்சு பயன்படுத்துவது, கழிவுகளை மறுசுழற்சிக்கு பயன்படும் வகையில பிரிச்சு வைக்கிறது, நீரை சிக்கனமா பயன்படுத்துறது போன்ற செயல்பாடுகளின் மூலம் பெரிய பெரிய மூலங்களில் வெளியே வரும் வாயுக்களை நம்மால் குறைக்க முடியும். நாம் செய்யும் சிறு சிறு கடமையின் மூலம் நம் சூழலை நாம் பாதுகாக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது காந்தி அஞ்சலி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம் புது காலை உங்களை நாடி எந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில் காந்தி அஞ்சலி.

பட்டினி விரதம். இந்த தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. பால் சாப்பிடுவதையும் தானிய வகைகள் சாப்பிடுவதையும் விட்டுவிட்டு பழ ஆகார சோதனையை ஆரம்பித்த அதே சமயத்தில் புலனடக்கத்திற்கு ஒரு சாதனமாக பட்டினி விரதம் இருக்கவும் தொடங்கினேன். இதில் என்னுடன் ஸ்ரீ காலன்பாக்கம் சேர்ந்து கொண்டார். இதற்கு முன்னால் அவ்வப்போது நான் பட்டினி விரதம் இருந்து வந்தது உண்டு. ஆனால் அந்த விரதம் முற்றும் தேக ஆரோக்கியத்திற்கு மட்டும்தான். புலனடக்கத்திற்கும் பட்டினி அவசியம் என்பதை ஒரு நண்பரின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். நான் வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்ததனாலும் என் தாயாரும் கடுமையான விரதங்களையெல்லாம் அனுசரித்து வந்ததாலும் இந்தியாவில் இருந்தபோது ஏகாதசி போன்ற விரதங்கள் இருந்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் என் தாயாரைப் போல நடக்க வேண்டும் என்பதற்காகவும் என் பெற்றோரை மகிழ்விப்பதற்காகவுமே அந்த விரதங்கள் நான் இருந்தேன். பட்டினி விரதத்தின் நன்மை அந்த காலங்களில் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நான் சொன்ன நண்பர் பிரம்மச்சரியத்திற்கு சாதனமாக பட்டினி விரதத்தை அனுசரித்து நன்மை பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அதே உதாரணத்தை நானும் பின்பற்றி ஏகாதசி விரதம் இருந்தேன். ஹிந்துக்கள் இத்தகைய விரத தினங்களில் பாலும் பழமும் மாத்திரம் சாப்பிடுவது உண்டு. ஆனால் இந்த விரதத்தை நான் தினமும் அனுசரித்து வந்ததால் நீரை தவிர எதையும் சாப்பிடுவதில்லை என்று விரதத்தை தொடங்கினேன். நான் இந்த சோதனையை நான் ஆரம்பித்தபோது இந்துக்களின் சிராவண மாதமும் முஸ்லீம்களின் ரம்ஜான் மாதமும் ஒரே சமயத்தில் வந்தன. காந்தி வம்சத்தினர் வைஷ்ணவ விரதங்களை மட்டுமின்றி சைவ விரதங்களையும் அனுசரிப்பது உண்டு. சிவ ஆலயங்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் போவார்கள். குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் சிராவண மாதத்தில் பிரதோஷ விரதம், அதாவது மாலை வரையில் பட்டினி இருப்பது, இதை அனுசரிப்பதும் உண்டு. இந்த விரதத்தை நானும் அனுசரிப்பது என்று தீர்மானித்தேன். இந்த முக்கியமான சோதனைகளை எல்லாம் டால்ஸ்டாய் பண்ணையில் இருந்தபோதே மேற்கொண்டோம் நாங்கள். அங்கே ஸ்ரீ காலன்பெக்கும் நானும் சில சத்தியாகிரகிகளின் குடும்பங்களுடன் தங்கியிருந்தோம். சில இளைஞர்களும் குழந்தைகளும் கூட எங்களுடன் இருந்தார்கள். இக்குழந்தைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருந்தோம். அவர்களில் 4-5 பேர் முஸ்லீம்கள். தங்களின் மத சம்பந்தமான நோன்புகளையெல்லாம் அனுசரித்து வருமாறு அவர்களை நான் உற்சாகப்படுத்தி வந்தேன். நாள்தோறும் அவர்கள் நமாஸ் செய்து வருமாறும் கவனித்து கொண்டேன். கிறிஸ்தவ பார்சி சிறுவர்களும் கூட அங்கே இருந்தார்கள். அவர்களும் தாங்கள் தங்கள் மத சம்பந்தமானவைகளை அனுசரிக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று கருதினேன் நான். ஆகையால் அந்த மாதத்தில் ரம்ஜான் பட்டினி விரதத்தை அனுசரிக்கும்படி முஸ்லீம் சிறுவர்களை தூண்டினேன். என் அளவிலோ பிரதோஷ விரதம் இருப்பது என்று தீர்மானித்தேன். ஆனால் இந்து, கிறிஸ்தவ, பார்சி சிறுவர்களையும் என்னுடன் சேர்ந்து விரதம் இருக்கும்படி கூறினேன். விரதானுஷ்டானம்

போன்றவைகளில் மற்றவர்களுடன் சேர்ந்து கொள்வது நல்லது என்று அவர்களுக்கு விளக்கி கூறினேன். பண்ணையில் இருந்தவர்கள் பலர் என் யோசனையை வரவேற்றார்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரத்தென்றல் திரைப்பட பாடல் கேட்கலாம். ஒலிக்க இருப்பது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்பட பாடல். பாடலை கேட்பதற்கு முன் விளம்பரம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்லவுள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் கட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18ஆம் தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நாட்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5ஆம் கட்டமாக 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை

0: இருதரப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016 துல்லிய தாக்குதல், 2019 பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும், ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 and 2 நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 MW சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்த

0: காயமடைந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோரப் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் வியட்நாமின் தை ஹுவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்புக்கு 200 எடுத்தது. 201 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 4 இழப்புக்கு 205 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:20.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
3: சன்ஸ்கிரீன் அடுத்து கவனிக்க வேண்டியது PA ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்மளோட தோலை UV ரேஸ்லேருந்து எந்த அளவுக்கு நம்மள பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கறத சொல்றது தான் PA ஃபேக்டர். இந்த PA ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1+ 5+ வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த 1+ 2+ அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 40-50% தான் நம்மளோட வந்து தோலை பாதுகாக்கும் UVA ரேஸ்லேருந்து. ஆனா 3+ 4+ 5+ அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 97-98% வந்து நம்ம தோலை பாதுகாக்கும். சோ நம்மளோட கோடை காலம்ல வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு 3+ இல்லனா 4+ இருக்கிற மாதிரியான சன்ஸ்கிரீனை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட சீதோஷண நிலை, அதாவது ஒரு நேரம் நம்ம கோடை காலத்துல இருக்கோம், ஒரு நேரம் நம்ம குளிர்காலத்துல இருக்கோம். இப்ப நம்ம இருக்கிறது கோடை காலம். இதுல நம்மளோட ஸ்கின் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வேர்வையில இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தலையில எண்ணெய் தேய்க்கிறோம். இந்த வேர்வையும் சேர்ந்து தலையில இருக்கிற எண்ணெயும் வழிஞ்சு நம்ம முகத்துல என்ன ஆகும் அப்படின்னா பருக்கள் வரலாம். பருக்கள் வராத அளவு நம்ம உபயோகிக்கிற சன்ஸ்கிரீன் இருக்கணும். சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா நான் கொமிடோஜெனிக் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கணும். நீங்க தடவுற சன்ஸ்கிரீன் வந்து உங்க தோளோட தோளா இருக்கணும், வெள்ளையா தெரியணும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜிங்க் ஆக்சைடு வந்து தடவனா வெள்ளையா இருக்கணும். தேர்ந்தெடுக்கிற சன்ஸ்கிரீன் வந்து தடவுனீங்கன்னா நீங்க அந்த வெள்ளை தன்மை இல்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்க வாங்கிக்கணும். இவ்வளவு நேரம் இதெல்லாம் சொன்னேன், சன்ஸ்கிரீன் வந்து மற்ற விஷயங்கள் SPF இதெல்லாம் பார்த்தோம். இதுல எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, சீப்பா இருக்கணும். அதாவது நம்மளோட பர்ச கடிக்காத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ற சன்ஸ்கிரீனோட விலை இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அலர்ஜி தன்மை இருக்கும், சில பேர்த்துக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும், சில பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி, அந்த மாதிரி அலர்ஜி தன்மை இருக்கிறவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ற எந்த கிரீம்னாலும் அலர்ஜி வரக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹைப்போ அலர்ஜெனிக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். அதாவது நிறைய பேர்கள் யூஸ் பண்ணதுக்கு இவங்களுக்கு அலர்ஜியே வரல அப்படிங்கிற

0: மாதிரி அலர்ஜி தன்மை உண்டாக்கக்கூடிய இது கம்மி அப்படிங்கிற மாதிரியானதை சொல்றதுக்கு தான் ஹைப்போ அலர்ஜெனிக் வார்த்தை இருக்கு. ஸோ நீங்க அந்ததையும் பார்த்துதான் வாங்கணும். எந்த அளவுக்கு வந்து சன்ஸ்கிரீன் செலக்ட் பண்றோமோ, நம்ம டெய்லி யூஸ் பண்ணா, இப்ப ஒரு கிரீம் வாங்குறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்றதுக்காக வாங்கல, பட் சன்ஸ்கிரீன் வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும், வருஷ கணக்குல மாச கணக்குல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறப்ப வந்து அது ஈஸியா வாங்கக்கூடியதா, ரொம்ப மலிவா கிடைக்கிறதா அந்த மாதிரி இருந்துச்சுனாதான் நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணுவோம். எப்பங்க இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க ஒரு 7 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூவி ரேஸ் புற ஊதா கதிர்களோட தாக்கம் கொஞ்சம் கம்மி தான், ஆனா 7 மணிக்கு மேலதான் இதோட தாக்கம் இருக்கும். சோ 7 மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த புற ஊதா கதிர்களோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால நீங்க காலையில உபயோகிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கண்டிப்பா போடணும். அது மட்டும் இல்லாம எப்ப நீங்க வெளியில போறீங்களோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சன்ஸ்கிரீனை உடம்புல தடவிருங்க. அதுவும் இல்லாம வெயில்ல தான் என்னோட வேலை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வெளியில போனேன் சன்ஸ்கிரீன் போட்டு தான் போனேன் ஆனா நான் கருப்பாயிட்டேன் அப்படிங்கறது காரணம் ஏன் அப்படின்னா, அவங்க வெளியில போகும்போது மட்டும் தான் போட்டிருப்பாங்க, ஆனா வெளியிலேயே தான் நின்றுருப்பாங்க. அப்ப வந்து 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடலன்னா அப்ப அந்த பாதுகாப்பு தன்மை நமக்கு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை எப்படிதான் யூஸ் பண்றது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து சன்ஸ்கிரீன் வாங்குவாங்க, முகத்துல அங்கங்க கொஞ்சமா எடுத்து மட்டும் தடவிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன் ஆனா கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்படி வந்து நம்ம உபயோகிக்கணும் அப்படிங்கிற முறையும் முக்கியம். சோ இதுல வந்து 2-finger டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 விரல் முழுவதுமே நீங்க அந்த சன்ஸ்கிரீனோட இதை எடுத்துக்கணும். அதுல 1 விரல் வந்து உங்க முகத்துக்கு தடவணும், 1 விரல்ல இருக்கிற சன்ஸ்கிரீனை வந்து உங்க கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். இதுலயே 3வது விரலையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களோட கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து உங்களுக்கு கைக்கு உங்களோட வேலைக்கு தகுந்தாப்புல கைக்கும் சன்ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா கைக்குமே யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னும் எல்லாருமே செய்யற தப்பு, எப்படி பவுடர் போடுவாங்க இல்லையா, பவுடர் போடும்போது நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நல்லா கையில வந்து 2 கையிலயுமே தேய்ச்சிட்டு உள்ளங்கையில தேய்ச்சிட்டு அப்புறமா முகத்துக்கு போடுவாங்க. ஆனா இந்த சன்ஸ்கிரீனே அப்படி யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சமா உங்க உள்ளங்கையில எடுத்துட்டு உங்க விரல் நுனியில வந்து தொட்டுக்கங்க, தொட்டு உங்க முகத்துல ஒரு சின்ன சின்ன புள்ளிகளா வைங்க, அந்த புள்ளியை எல்லாமே ஃபுல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த மாதிரிதான் தடவுனீங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்கிரீன் வேலையும் பார்க்கும், 2 உள்ளங்கையிலையும் நீங்க தடவும் போது முக்காவாசி கைக்கே போயிடும். முகத்துல ஒரு சின்ன சின்ன புள்ளிகளா வைங்க, அந்த புள்ளியை எல்லாமே ஃபுல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தடவுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவே எடுத்தீங்கனாலும் உங்க முகம் ஃபுல்லா தடவிடலாம்.
1: இதுவரை கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள், இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார், நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாகத்திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாகத்திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்குது. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பி எ லீடர் நாட் எ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதை அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த

0: வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவான் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட்டு கட்டாயிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7:35. மதுர தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது பாம்பே திரைப்பட பாடல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 90.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக வூஷூ சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 8:02. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது சந்திரலேகா திரைப்பட பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை தென்றல் திரையிசை கேட்டோம். மீண்டும் மதுரை தென்றல் திரையிசை மணி 8:30 ஒலிக்கும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நேரம் இப்போது 8:45. வானொலிக்கு 90
1: ஆண்டு காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
2: வானொலிக்கு 90
3: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை.
4: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் வழிகின்றன.
3: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, சூழை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை

இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை ஹைதராபாத் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம் வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடன் இலக்கியம் பேசுவோம் நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய

0: நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்திற்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: பண்பலை வானொலி,
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: வானொலிக்கு 90.
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்ட ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் எவ்வரி போதனை என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய வர்ணம் ஆபோகிராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26:50. அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மேல் சாணாங்குப்பம் ஜி கஜேந்திரன் அவர்கள், எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். அடுத்து கோரின வரமசுகுமைய என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய கீர்த்தனை, ராகம் ராமப்ரியா, ரூபகதாளம்.

ராமப்பிரியா ராகத்தில் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக முரளிதர கோபாலா ராகம் மாண்ட் ஆதிதாளம் பெரியசாமி தூரன் பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷூ சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 10:02 கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்பமாக நேயர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2531-1018 மற்றொரு எண் 2100-2822. மதுரையின் முன்னிணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியில் முதல் நேரே சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான் அலையில் சொல்லி நிகழ்ச்சி நேர அலையில இணைந்து மதுரை வானொலிக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மேடம்.
2: வணக்கம் ஐயா, முதல் நேரம் வந்துட்டீங்க இன்னைக்கு. முதல் நேரம் வந்து அதாவது சிறப்பான பாடல்லாம் கேப்பீங்களா? இன்னைக்கு என்ன சிறப்பா வச்சிருக்கீங்க?
3: இன்னைக்கு மேடம் வந்து வையாசி 1 பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா காலையில கூப்பிட்டு நானும் சாமியை கூப்பிட்டு சவாரி இறக்கி விட்டு வெள்ளிக்கிழமை வேற, அதனால அண்ணன் மீனாட்சியை வந்து இன்னைக்கு கும்பிடாம இருக்க முடியாது. அதனால திருமலை தென்குமரி படத்துல வந்து மதுரை அரசாள் மீனாட்சி அந்த பாட்டை முழுசா போட்டு விடுங்க மேடம்.
2: கண்டிப்பா ஒலிபரப்பிடலாம். மிக்க நன்றி.
3: சரிங்க, நன்றி.

0: அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து பழைய படம் அறிவாளி. நடிகர் திலகத்துக்காக சிவாஜி கணேசன் பாடினப்ப, சிவாஜி கணேசன் பாட படத்துல டி எம் சவுந்தரராஜன் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை அந்த பாடல் கேட்கறது.
0: ஆஹா, திருக்குறள் அப்படிங்கறது சின்ன குழந்தைங்க கூட உடனே இது படிச்சு மனப்பாடம் பண்ணிருவாங்க. அந்த திருக்குறளை சிறப்பிக்கும் விதமா நிறைய பாடல்கள் வந்திருக்குது, அதுல இதுவும் ஒண்ணு நினைக்கிறேன்.
1: ரொம்ப நல்ல அருமையான பாடல்.
0: ஆமா, சிறப்பான பாடல் கேட்டிருக்கிறீங்க.
1: அதுல ஹைலைட் என்னன்னா, எம் மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது அப்படிங்கிற ஒரு வரி
0: வரும்மா. சரி,
1: ஆமா ஆமா.
0: இப்ப நீங்க சொல்லி இப்ப வேற நேயர்களும் கேக்குறப்ப, ஆமா அந்த மாதிரி எல்லாம் வரிகள் எல்லாம் வருது அப்படின்னு அவங்களும் நல்ல ஆர்வமா
1: கேட்பாங்க.
0: மிக்க நன்றி ஐயா, அந்த பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: கலாக்கா வணக்கம்.
0: ஆ வணக்கம் வணக்கம் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியமா வர்றீங்க.

0: இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படியா?
1: நான் மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: உங்க குரலை கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அக்கான்னு சொல்லிட்டீங்கல்ல. சரி, ஆமா, எல்லாருக்கும் அக்கா தானா? சரி, இன்னைக்கு அக்கா அக்கான்னு சிறப்பா கூப்பிடுறதுக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம்?
1: இன்னைக்கு குடும்ப தினம்னு சொல்றாங்க, அதனால ஒரு ஃபேமிலி சாங் போடுறேங்க.
0: சர்வதேச குடும்ப தினம்.
1: ஆமா,
0: அதெல்லாம் அப்புறம் இது அப்ப வானொலி ஒழுங்கா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
1: ஐயோ, கேட்காம இருப்போமா? வானொலிதான் எங்க உயிர்.
0: உயிர் என்ன?
1: ஒரு தோழி.
0: அந்த உயிருக்கு பரிசா ஒரு பாட்டை கேட்க போறீங்க என்ன?
1: இந்தியன் படத்துல பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்கு இளமையிலோடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
0: எல்லை
1: அந்த பாட்டு எனக்கு போட்டுருங்க. எல்லாத்துக்காகவும் இந்த பாட்டை டெடிகேட்
0: பண்றேன்.
1: எனக்காக மட்டும்ல, எங்க அக்கா தங்கச்சி என் ஃபேமிலி அல்ல அதர் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த பாடல்.
0: அதான் பொதுவாவே அக்கான்னு வந்துட்டீங்கல்ல, அப்ப எல்லா அக்காக்களுக்கும் தானே இந்த பாட்டு பரிசா போகும்.
1: ஆமாக்கா, நன்றி
0: நன்றி நன்றி.

நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திக்கலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இதோ திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் சகோதரிக்கு.
1: வணக்கம். ரொம்ப ஆர்வமா
0: சொன்னாலதா, நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாலதா. என்ன ரொம்ப இதா ஆர்வமா பேசிட்டு வர்றீங்க? எங்கயாவது கிளம்பிட்டு இருக்கீங்களா அவசரமா?
0: ஆமா, கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீரமாட்டி திருவிழா நடக்குது, அங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: இப்ப ஒரு நாலு நாள் ரொம்ப சிறப்பானது. ஒரு மாசமாவே அங்க சிறப்பு நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கம்பு ஊனுவாங்க.
1: ஆமா,
0: ஊனிட்டு அதுல தண்ணியெல்லாம் ஊத்தி எல்லாம் வந்து உருண்டு கொடுத்தது எல்லாமே செய்வாங்க.
1: சரி,
0: இன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து சிறப்பா நடக்கும்.
1: வெள்ளிக்கிழமை இன்னைக்கு.
0: சிறப்பா
1: நடக்கும். அந்த சிறப்பை பாக்குறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே அந்த அவசரத்தோட அந்த பாடலையும் கேட்கலாம் நினைக்கிறீங்க. என்ன பாட்டு?
0: எனக்கு இது கரகாட்டக்காரல இருந்து மாரியம்மா மாரியம்மா நீலி சூழியம்மா அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: அந்த பாட்டு எல்லாருக்காகவுமே ஒலிபரப்பிடலாம். நீங்களும் கேட்டுட்டு அப்படியே திருவிழாவை சீரும் சிறப்புமா பாத்துட்டு வாங்க, சரிங்களா?
0: எல்லாருக்குமே அருள் கிடைக்கட்டும்.
1: மிக்க நன்றிங்க.
0: நன்றி நன்றி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா, திருச்சி மாவட்டம் வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு குடும்பத்தின் அம்மா அதை சிறப்பாக கொண்டாடுற ஒரு சூழல் இருக்கு. அதுக்காக வாழும் பழம் அப்படிங்கிற ஒரு திரைப்படமா
0: பார்த்தீங்களா, குடும்ப தினம்லாம் கொண்டாடுற அளவுக்கு நம்ம குடும்பங்கள்லாம் சின்னதாகிட்டே வருது பார்த்தீங்களா. இந்த நினைவூட்டம் விதமாக எல்லாருமே நேயர்கள்லாம் அடுத்தடுத்து அப்படி சொல்லிக்கிட்டே வர்றீங்க, இதே மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கறதுக்கு.
1: மகிழ்ச்சிக்குன்னா அந்த குடும்ப வலுவா இன்னும் அன்பும் என்ன மகிழ்ச்சியாக தரும்.
0: ஆமா, அன்பு பண்பு எல்லாம்.
1: ஆமா ஆமா ஆமா, அதுக்காகமா இப்போ இந்த வாழும் பழமும் இணைப்பு பொருள் தான் அது. வாழும் பழமுதல் ஒரு இணைப்பு பொருள் தானே, தனி சுவை தான் அது, தனி சுவை தான், ரெண்டும் சேர்ந்தா ஒரு தனி சுவையை உருவாக்கும். அதே மாதிரிதான் மனித வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் தனித்தனியா இருக்கும் பொழுது அவங்க அந்த குடும்பம் போது அது ஒரு ஒரு தனி சுவையை தரும், உயர்ந்த சுவையை தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாழும் பழம் நாங்கள் எடுத்துக்கலாம். அதுல வந்து பாட்டு பாத்தீங்கன்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த பாட்டுல வர பொருள் பாத்தீங்கன்னா, ஒருமித்த கருத்தோட கணவன் மனைவி வாழக்கூடிய நிகழ்வு அந்த பாட்டுல சொல்லியிருக்கோம்.
0: இப்ப கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, குடும்பத்துல யாருமே பேச நினைக்கிறதெல்லாம் பேச முடியாம தானே இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க.
1: காலம் வந்து அவசர உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு உதவாத வாழ்க்கைக்கு தேவை, வாழ்வியலுக்கு உதவாத பொருள் தெரிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான், வாழ்வியலுக்கு வந்து அந்த அன்புங்கிற ஒரு மெய்ப்பொருள் தேவை. அது தெரியாம நம்ம போயிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த இணைந்திருந்து பேச முடியல, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாத சூழ்நிலையில குடும்பம் வளரும் போது நான் பேச நினைப்பது நான் பேச, இந்த ஒருமித்த கருத்து எங்க உதயமாகும்.
0: அதாவது சர்வதேச குடும்ப தினத்தை நினைவுபடுத்தினதுக்கு மிக்க மிக்க நன்றி, அதுக்கான விளக்கமும் அழகா கொடுத்தீங்க.
1: அதெல்லாம் வள்ளுவர் சொல்றாருமா, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற. அதனால இதுவெல்லாம் முன்னோர்கள் சொன்ன நிகழ்வுல இல்லற வாழ்க்கையை நம்ம சிறப்பா தொடர்ந்து வாழ்க்கையில அன்பையும் அரணையும் தொகுத்து அதை தொகுத்து பகுத்து வந்தோம்னா சிறப்பா இருக்குங்கிறது நல்ல பாடல் கேட்கிற வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.
1: இந்த பாடல் எனக்காகவும் எங்க அண்ணன் கோயில்பட்டி சங்கரன் அண்ணன் தான்.
0: சரிங்க, மிக்க நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 253-1018, மற்றொரு எண் 2100-2822, மதுரையின் முன்னிணைப்பு எண் 0452.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர்வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்க உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்ள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க. ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க, விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புதுப்பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10ஆம் தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக பாடாத தேனீக்கள் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நிறைவு பெற்றது மதுரை மாநில வழங்கிய எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு தோழி எஸ் ஆர் கலா. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு 21 ஜூன் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
3: ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருமின்பாவையும் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியான திருப்பாவை திருமும்பாவை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவும் ஒப்பீட்டு நோக்கில் இன்று நமது சிறப்பு விருந்தினராக சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ச. முத்துமாரி அவர்கள் வந்துள்ளார். இவர் தமிழ் புலவர்களும் மேஸ்லோவும் என்ற புத்தகத்தையும் அன்பின் வழிநிலைகள் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்களில் பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இன்று நாம் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவி திருமும்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் மேடம்.
5: வணக்கம் ஐயா.
4: இன்று எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி ஒளிப்பதிவு அரங்கிற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவி திருமும்பாவை பற்றி உங்ககிட்ட நிறைய தகவல்களை கேட்க போகிறோம். இதில் திருப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: திருப்பாவை என்பது தமிழ் இலக்கியங்களில் பக்தி இலக்கியத்தில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய வைணவ இலக்கியத்தை சார்ந்தது. அந்த வைணவ இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அவர்களால் இயற்றப்பட்டது. 30 பாசுரங்களை கொண்டு விளங்கக்கூடியது. இவற்றினுடைய

0: மைய கருத்து யாதெனின், பெண்கள் நீராடுவதற்காக அதிகாலையில், அதாவது மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் இந்த இறைவனை வணங்குவதற்காக நோன்பு நோற்கப்படுகிறது. அந்த நோன்பு நோற்கும் பொழுது அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக பக்தியில் ஆழங்கால் பட்ட பெண்கள் சிறுமிகளை எழுப்புவதற்காக இந்த பாசுரங்களை பாடி அவர்களை எழுப்பி இறைவனை வணங்குவதற்காக பாடப்பட்ட பாடல்தான் இந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாடு செழிப்பாக இருப்பதற்கும் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க பெற வேண்டும் என்பதற்காகவும் இப்பாடல் வந்து இசைக்கப்பெறுகிறது. அவ்வாறு இசைக்க பெறும்போது இறைவனுடைய சிறப்புகள், அதன் பிறகு பார்த்தோம்னா இறைவனை வணங்குவதற்கான நோன்பு நோக்கக்கூடிய விதிமுறைகள், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இறைவனிடம் பெறக்கூடிய பரிசு பொருட்கள், இவற்றையெல்லாம் பாசுரங்கள்ல வந்து எடுத்து இயம்புவதாக திருப்பாவை அமைந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை அப்படின்றதுக்கு ஒரு எளிய விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி திருவம்பாவை அப்படின்னா என்ன?
0: திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பெருமானால் இயற்றப்பட்டது. இதுவும் மார்கழி மாதங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. மார்கழி

0: பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இறைவனிடம் பெறக்கூடிய பரிசு பொருட்கள் இவற்றையெல்லாம் பாசுரங்கள்ல வந்து எடுத்து இயம்புவதாக திருப்பாவை அமைந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை அப்படின்றதுக்கு ஒரு எளிய விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி திருப்பம்பாவை அப்படின்னா என்ன?
0: திருப்பம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பெருமானால் இயற்றப்பட்டது. இதுவும் மார்கழி மாதங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனே சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்வார். இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு, அதே போல மார்கழி மாதத்தில் அந்த இளம் பெண்களை துயில் எழுப்புவதாகவும், துயில் எழுப்பி அவர்களை இறைவனுடைய பெருமைகளை கூறி இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாசுரங்கள் தான் இப்பாசுரங்கள். 20 பாசுரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் இறைவனுடைய சிறப்புகளை பற்றி எடுத்து இயம்பி பெண்கள் அதிகாலையில் நீராடி இறைவனுடைய சிறப்புகளை கூறி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடலாகும்.
1: அதே மாதிரி சென்னை ஆகாஷ்வாணியும் மார்கழி மாதம் ஒரு வருடமும் காலையில திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி மூன்று பாடலும் விளக்கமும் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதனால சென்னை ஆகாஷ்வாணிக்கு இந்த தலைப்பும் வந்து மிக ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு. இப்போ திருப்பாவை திருவம்பாவை பற்றி நீங்க வந்து அருமையா சொன்னீங்க. இதை இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கில் பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன?
0: இது ஒப்பிட்டு நோக்கில் ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு நூல்களுமே வந்து மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல்களாக இடம்பெறக்கூடிய நூலாக இது இருக்கு. அதுல இரண்டு நூல்களுமே இறைவனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. இரண்டு நூல்களும் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் முன்பின்னாகத்தான் சற்று வித்தியாசம் இருக்கும். முன்பின்னாக சற்றே வித்தியாசம் இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் திருப்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, திருவம்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நாம எடுத்து சொல்றதுக்காக இத வந்து வேற்றுமை ஒற்றுமைகளை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க கண்ணனையே வந்து நாம் அடைவதாகவும், கண்ணனையே இறைவனாக நாம் அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக திருப்பாவை இருக்கு. ஆனா இங்க திருவம்பாவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிவபெருமானினுடைய அடியவர்களை வந்து தனக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதாக திருவம்பாவையில இருக்கு. இது போன்ற பல கருத்துக்கள் வந்து ஒற்றுமையுடைய கருத்துக்களும் வேற்றுமையுடைய கருத்துக்களும் இதில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் நாம் இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இன்று இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த திருப்பாவை திருவும் வகையில முத்தமிழின் பாங்குகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
1: முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். இயல் அப்படின்னு சொன்னோம்னா உரை நடை வடிவுல நமக்கு வருது, இசைனா இசை வடிவுல நமக்கு வருது, அடுத்து நாடகம் அப்படின்னா நாடக வடிவுல வந்து அது வருது. அத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு பாடல் வந்து இதுல இடம்பெற்றிருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த பாடலை நான் இப்போ சொல்றேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன

0: செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல். அது நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு யாருமே உரை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாத ஒரு பாடலாக இருக்கிறது. இதில் மூன்று தன்மைகளை உடைய விரதம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. மூன்று தன்மையுடைய விரதம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அப்படின்னா, அகத்தை சார்ந்த ஒரு விரதம், புறத்தை சார்ந்த ஒரு விரதம், அகப்புறத்தை சார்ந்த ஒரு விரதமாக இதில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அகம் சார்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கிட்டயும் நம்ம போய் பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, அதன் பிறகு யாருடைய மனமும் புண்படுமாறு நாம் வந்து நடந்து கொள்ளக்கூடாது என்பது அக விரதமாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். புற விரதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்கனம் குறிப்பிடுகின்றார் என்றால், மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு சூடக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துவதாக புற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு அக புற விரதம் என்பதை எங்க குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நம்மிடம் வந்து இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் நம் இல்லங்களை தேடி யாராவது ஒருவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையுடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று அகப்புற விரதத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடலில் அழகாக சுட்டி காட்டுகின்றார். இதற்கு ஒரு உரை எழுத வேண்டும் என்ற அவசியமே இல்லாத காரணத்தினால் இதை இயல் சார்ந்த ஒரு பாடலாக நான் இங்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். இசை சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை என்பது இரண்டாவது பாடலாக இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ராகம் அப்படின்னு சொல்லும்போது ஆரபி ராகத்தை பெற்றதாக இருக்கிறது. தாள மாதி தாளத்தை உடையதாக இப்பாடல் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் இடம்பெறக்கூடிய 30 பாடல்களுமே ஒவ்வொரு ராகத்தையும் ஒவ்வொரு தாளத்தையும் உடைய பாடல்களாக இடம்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய இசைக்குரிய பாடலாக விளங்குகிறது. நாடகத்திற்கு உரிய பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு உறுப்பினர்கள் அங்க இடம்பெறணும். இங்க யார் இடம்பெறாங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு பேர், ஒன்னு உறங்குகின்றவர்கள், இன்னொன்று வந்து உறக்கம் எழுப்புகின்றவர்கள். இங்க வந்து அந்த பாடல பார்த்தா, ஏலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்ற அழையின் மீர் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களேதான் நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ற வேறுடைமை, எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்ற நாடக பாங்கினை எழுந்திருமா தூங்காத நீ எழுந்திரு என்று சொல்வது போல அமைந்த பாடல். ஏன் இப்படி சத்தம் போட்டு அழைக்கிறீங்க, ஏதோ வந்துடுறேனே அப்படின்னு அவ சொல்றது மாதிரியும், அதன் பிறகு இதுதான நேரம், ஏன் என்னை தொந்தரவு செய்கின்றீர்கள் என்று அவள் சொல்வது போலவும், அதன் பிறகு இருவரும் மாறி மாறி உரையாடி கொள்வது போலவும் அமைந்த பாடல். அதாவது குவலையப்பிடம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு மோட்சம் அளித்தவனான இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கின்றோம், நீங்கள் இப்படி உறங்கிக் கொண்டே இருப்பது சரியா, எழுந்து உறக்கத்தில் இருந்து கலைந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு நீராட வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. திருப்பாவை இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான பாங்கினை உடைய பாடல்களாக இது விளங்குவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது.
1: அது மாதிரி திருவம்பாவையிலும் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: திருவம்பாவை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இயல் அப்படின்னு சொல்லும் போது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ, வளருதியோ அப்படின்றது இன்னும் உறங்கிட்டு இருக்கிறியா, வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவார். இது சொல்லும் போதே புரிஞ்சிருது, இறைவனுடைய பெருமையை நாங்கள் பாடிக்கொண்டு வர்றோம், அதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, ஆனா இந்த பெருமையை பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் கேட்டு அவளுடைய மலர்படுக்கையை விட்டு எழுந்து கீழே விழுந்து அழுது விம்மி ஏதேனும் ஆகால் கிடக்கிறாளே, நீ மட்டும் ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், விரைவாக எழுந்து எங்களோடு நீராட வருவாயாக என்று சொல்லக்கூடிய இயல் சார்ந்த பாடலாக இந்த முதல் பாடல் விளங்குவதாக. இதுக்கு எந்த உரையுமே தேவையில்லை, இது படிக்கும் பொழுதே அப்படி சொல்லும் பொழுதே எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது, பாத்தீங்கன்னா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சம்

0: கண்ணோர் முடி வீரற்றார் போல் கண்ணார் ரவி வந்து கதிர் கரப்ப தன்னார் ஒளிமழங்கி தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாட பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றான். இது வந்து இசை அப்படின்னு சொல்லும் போது ராகம் வந்து சாம ராகம் தாளம் ஆதி தாளம் உடையதாக இருக்கிறது. இசையோடு கூடி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. அடுத்து நாடக பாங்கினை உடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் நேரிழையீர் சீச்சி இவையும் விளையாடி ஏசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பராயாம் மாரேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. உறங்குகின்ற பெண்கள் உறக்கம் களைய வந்த பெண்கள் இருவரும் உரையாடி கொள்கின்ற நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் வந்து இருக்கு. பாசம் பரஞ்சோதிக்குன்னு நீ சொன்னியே இன்னைக்கு வந்து உறங்கிக் கொண்டே இருக்கின்றாயே இது தகுமா அதனால் விரைவாக எழுந்து கொள் என்று சொல்வதாக ரெண்டு பேரும் உரையாடுற ஒரு நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் இருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை திருவம்பாவையில முத்தமிழின் பாங்குகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயல் இசை நாடகம் மூன்று விதமான பாடல்களும் இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க. நல்லா கேட்க அருமையா இருந்துச்சு. அது மாதிரி எந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவையில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு?
0: திருப்பாவையில உறங்குகின்ற பெண்களை உறக்கம் களைய வந்த பெண்கள் பலவாறான சொற்களை வைத்து அவர்களை அழைக்கின்றார்கள். திருப்பாவை பாடல் 30 அதிகப்படியான சொற்களும் திருவம்பாவை 20 பாடல்கள் அப்படின்றதுனால அதுல சற்று குறைவான சொற்களும் வந்து இருக்கு. இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான சொற்களை வந்து வைத்து பெண்களை எழுப்புவதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. என்னென்ன சொற்கள்னால அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நேரிழையீர் செல்வ சிறுமீர்கால் வையத்து வாழ்வீர்கால் பிள்ளாய் பேய் பெண்ணே நாயகன் பெண் பிள்ளாய் தேசமுடையாய் குதூகலமுடைய பாவாய் மாமன் மகளே ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே ஊமையோ செவிடோ துக்க கலக்கம் உடையவளே கோவலர் பொற்கொடியே பாம்பின் படம் போன்ற அழுகுளை உடையவளே காட்டுமயில் போன்றவளே செல்வ வளமிக்க பெண்ணே நற்செல்வன் தங்கையே பிள்ளைகள் போதரி கண்ணினாய் பாவாய் வாய்ப்பேசும் நங்காய் நானாதாய் இனிய மொழி பேசும் நாவினை உடையவளே ஏலே இளங்கிலியே நங்கை மீர் வள்ளியர்கள் சங்கம் இருப்பார் போல் கூடினோம் மேலையார் அறியாத பிள்ளைகள் சே இழையார் என்று பெண்களை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. திருவம்பாவையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வால் தடங்கன் மாதே என் தோழி நேரிழையாய் நேரிழையீர் முத்தன்ன வெண்ணகையாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் புத்தடியோம் சித்தம் அழகியர் உள்நித்தல நகையாய் வண்ண கிளிமொழியார் நீயே பாலூரு தேன்வாய் உடையவளே ஏலக்குழலி மானே ஊனே வன்னெஞ்ச பேதையர் போல் கோயிர் பிள்ளைகளே உன் முளையீர் பெண்ணே என்று பெண்களை குழந்தைகளை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது.
1: இந்த மாதிரி சொற்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது சொன்னீங்க, கேட்க நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அறிவியல் செய்திகள் ஏதேனும் உண்டா?
0: அறிவியல் செய்திகள் அதிகப்படியாக இதுல காணப்படுகிறது. அறிவியல் செய்தி அப்படின்னு சொல்லும் போது மழை பற்றிய செய்தி வந்து இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாவையிலும் இருக்கு, திருவம்பாவையிலும் இருக்கு. திருப்பாவையில பார்த்தோம்னா மூன்றாவது பாடல் அப்படின்னு சொல்லும் போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் உப்பாரி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற மூன்றாவது பாடல். அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரமாக வந்து மூன்றடி மண் கேட்டு யாசித்து யாசித்தவனுடைய சிறப்புகளை நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா இந்த நாடு முழுவதுமே மாதம் மும்மாறி மழை பொழியும் சென்னெல் வயல்கள் எல்லாம் அதிகப்படியாக விளைந்து விளைச்சலை ஏற்படுத்தும் கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் பசுக்கள் மடி நிறைய பால்களை சுரக்கக்கூடிய ஒரு பசுக்களை உடைய ஒரு செழிப்புடைய நாடாக இருக்கும் என்பதை இந்த மூன்றாவது பாடல், அது மழை பொழிந்தால் நாடு செழிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தினை வலியுறுத்துவதாக இந்த மூன்றாவது பாடல் இருக்கு. நான்காவது பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்தா அதுவும் மழை பாடல் தான். திருப்பாவையில ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோல் உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற நாலாவது பாடல். அப்ப என்ன சொல்றாங்க,

0: பார்த்தீங்கன்னா, கண்ணா நீ ஒளிந்துக்க வேண்டாம், மேகமே நீ வந்து கண்ணனுடைய நிறத்தை போல கடல் நீரை முகந்து, அதாவது சூரியன் எப்படி வந்து கடல் நீரை வந்து வெப்பத்தினால் ஆவியாக்குகிறதோ அது போல அந்த அறிவியல் செய்தி அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேகமே நீ வந்து இறைவனுடைய நிறம் போல கடல் நீரை வந்து முகந்து கொண்டு சென்று அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய சங்கு போல இடி ஏற்படுத்து, அப்ப அவன் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து பொழிகின்ற அம்பினை போல அதிகப்படியாக சரசரன்னு அந்த மழையானது கொட்டும் இல்லையா, அத மாதிரி நீ பொழிவிப்பாயாக என்று மழைக்கு வந்து ஆணையிடுவதாக. அதாவது அறிவியல் செய்தி இதுல வந்து வெப்பத்தினால் வந்து நீர் வந்து ஆவியாகி செல்கிறது இல்லையா, அதை வந்து இங்க சுட்டி காட்டப்பட்டிருப்பதாக இப்பாடல் எடுத்து நமக்கு இயம்புகிறது.
1: தமிழ் இலக்கியங்கள்ல சங்க காலத்துல இருந்து நிறைய அறிவியல் செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவை திருவம்பாவையில கூறப்பட்டிருக்க அறிவியல் செய்திகள் பத்தி அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் ச முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது அறிவியல் செய்திகள் பத்தி சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில. அதே மாதிரி வட்டார சொற்கள் உண்டா?
1: கண்டிப்பாக, இதுல வட்டார சொற்கள் அதிகமாக காணப்படுகிறது.
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வட்டார சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து பேச்சு வழக்கு சொற்களை தான் நம்ம வட்டார சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது பைய அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெறுது. பைய அப்படின்றது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை பக்கத்துல பேசக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மெதுவாக பூ அப்படின்றது. அதுதான் இங்க வந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப பார்க்கடலில் பைய துயின்ற அப்படின்னும் போது அதாவது மெதுவாக அப்படி உறங்கி கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது உறங்குவதும் உறங்காதது போலும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்றத பைய துயின்ற பரமநடி பாடி நாங்க நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் அந்த விதிமுறைகளை சொல்லும் போது அந்த சொற்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு வட்டார சொல்லு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிசு கிசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் வருது. அங்க வந்து கிசு கிசு என்று அப்படின்னு நம்ம ஏன் சும்மா கிசு கிசுன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வட்டார சொல் வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கிசு கிசு என்று இங்க வந்து குருவி எல்லாம் கத்தும், அது ஆணை சாத்தன் அப்படின்றது ஒரு பறவை கறிக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கறிக்குருவி வந்து எப்படி பார்த்தா கீச் கீச்சுன்னு கத்தும், அதுதான் இங்க வந்து வட்டார சொல்ல கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அதுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஏழை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு, ஏல இங்க வாழ அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வட்டார சொல் ஏழை இளங்கிளியே அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலைக்கதவம் அப்படின்னும் போது இந்த நிலக்கதவத்தை கொஞ்சம் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இடம்பெறும் திருப்பாவையில. பங்கம் அப்படின்னு சொல்லி இப்ப வட்டார சொல்லாக வந்திருக்கக்கூடியது, இப்ப ஒரு அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சொல். பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்க இருக்கு. நாங்க பங்கமா வந்துட்டோம், அதனால இறைவா என்னை வந்து காப்பாத்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் வந்து இருக்கு. அடுத்து திருவம்பாவையில எடுத்துட்டோம் அப்படின்னா சிச்சி இவம் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரண சிச்சி போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சீச்சி எவையோ சிலவும் விளையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அடுத்து பத்துடையீர் அப்படின்றது, இப்ப பாத்தீங்கன்னா ரகர சொற்கள் எல்லாமே நம்ம தகர சொற்களாக தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. குற்றம் குறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா குத்தம் குறை எதனா இருக்குதாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்க வந்து பற்றுடையீர் அப்படின்றத மாணிக்க வாசக பெருமான் எப்படி சொல்றா, பத்துடையீர் அப்படின்னு சொல்றாரு. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ அப்படின்னு சொல்லி அந்த அடிகள் வரும். அதுல அந்த வட்டார

0: சொற்கள் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து வாலா கிடத்தியல், சும்மா ஏன் கிடக்கிற வாலா, ஏன் சும்மா கிடக்கிற அப்படி, வாலா கிடத்தியல் என்னே துயிலின் பரிசேல் ஒரு எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சொல்லு வந்து ஒரு வட்டார சொல்லாக இருக்கு. அடுத்து வந்து சித்தம் அழகியர் பாடுறோம் நம் சிவனை, என் சித்தம் எல்லாம் சிவபெருமானதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய உள்ளம், சித்தம் என்பது என்னுடைய உள்ளம், உள்ளம் எல்லாம் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்க. சித்தம் அழகியர் பாடுறோம் நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேள்வர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சித்தம் என்ற வட்டார சொல்ல அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடையலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவோம். வட்டார சொல்லு கூட சொல்ல, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் அது பயன்படுத்தக்கூடிய சொல்லார். நங்கள் பெருமானம், எங்களுடைய பெருமானவன் அப்படின்ற ஒரு சொல் வந்து வட்டார சொற்களாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்புடையதாக இது வந்து நான் பார்க்கிறேன். இது
1: வட்டார சொற்கள் வந்து பல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவையில இடம்பெற்றுள்ள பெயராய்வுகள் அதெல்லாம் பத்தி கொஞ்சம்.
0: பெயராய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க முக்கியமா வந்து ரெண்டு பெயராய்வு நான் எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து நம்மளுடைய தலைவன் தலைவி பெயராய்வு தான், ஒன்னு மாணிக்க வாசகர் பெருமானுடைய பெயர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாளினுடைய பெயர். இப்ப மாத்தி மாத்தி வந்திருக்கிறது. இப்பதான் நம்ம ஒப்பீட்டு நோக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒப்பீட்டு நோக்குல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம். அப்ப ஒப்பீட்டு நோக்குல ரெண்டு பெயராய்வும், மணிக்கவாசகருடைய பெயர் திருப்பாவையிலும் ஆண்டாளுடைய பெயர் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக நான் வந்து பார்த்திருக்கேன். இப்ப திருப்பாவையில முதல் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லி வரும். அதுல மா அப்படின்ற சொல் வந்து மாணிக்கவாசகர் பெருமானுடைய முதல் எழுத்தாகவும், திருவம்பாவையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆ என்ற எழுத்து, அந்த ஆ என்ற எழுத்து ஆண்டாளினுடைய முதல் எழுத்தாகவும் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இது பெயராய்வாக வைத்திருக்கேன்.
1: வேறு சில பெயராய்வுகள் இருக்கா இதுல?
0: வேறு சில பெயராய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கான பெயர்கள் தான் இங்க நிறைய எடுத்திருக்க. பெண்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாணிக்க வாசகர் பெருமானுடையது ஆண்டாளுடையது ரெண்டு பெயர் எடுத்திருக்கோம்.
1: அதே மாதிரி வேற ஏதாவது கூடுதல் செய்திகள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கூடுதல் செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேற்றுமைகளை நான் எடுத்துக்கிறேன். வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பாவை திருவம்பாவையில, திருப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மழை பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே பொதுவாக வருது, விரதம் பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே வரல. திருப்பாவையில மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வையத்து வாழ்வீர்கள் மாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய விதிமுறைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. திருவம்பாவையில நோன்பிற்குரிய விதிமுறைகள் வந்து அங்க எடுத்து சொல்லப்படல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய பாடல்கள், அந்த நோன்பை நோற்பதற்குள்ள விதிமுறைகள், பிறகு இறைவனிடம் பெறக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத. அடுத்து சொல்லாய்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல, பறை என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த பறை என்ற சொல் பாத்தீங்கன்னா திருப்பாவையில மட்டும்தான் இருக்கு, திருவம்பாவையில இடம்பெறல. அவங்க பறை அப்படின்றது நமக்கு தேவையான பரிசு பொருட்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக இறைவனை வணங்குறோம், அந்த பரிசு பொருட்களை நாம் பெற்றுக்கொள்றோம். அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது, கொடியே விதானமே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன பரிசு பொருட்கள் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்துறாங்க. அந்த வரிசைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து திருவம்பாவையில இல்லை. திருவம்பாவையில பரிசு பொருட்களும் இல்லை, விரதத்திற்கு விதிமுறைகள் இல்லை, பறை என்ற சொல்லும் இல்லை. அதெல்லாம் அது அந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் வந்து காணப்படுகிறது.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கவிதையின் இயல்புகள், மரபு கவிதையின் இயல்புகள் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எதுகை மோனி ஏபு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள் திருப்பாவை திரும்பவில் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா, பாவினம் அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு வந்து இந்த யாப்புல இடம் பெறக்கூடியதுதான் இந்த எதுகை மோனை இயைபு என்று சொல்லக்கூடியது. இந்த எதுகை அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யுள்ள அடியில இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியது எதுகை அப்படின்னு சொல்றோம். இந்த எதுகை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாடல்கள்ல காணப்படுகிறது. திருப்பாவிலும் திருவம்பாவிலும் எல்லா இடங்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா எதுகை அப்படின்ற அந்த செய்யுளினுடைய உறுப்பு வந்து காணப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கு. மோனை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இயைபும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக நான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாத்தீங்கன்னா திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடல், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை ஐந்தாவது பாடல். இதுல மாயனை தூய ஆயர் தாயை தூய வாய் போய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதனால் இது எதுகை பாடல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலாக, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாவையில் இடம்பெறக்கூடிய பாடல். அதுல பார்த்தோம் அப்படின்னா புல் புல்லறையன் வெள்ளை பில்லாய் கள்ளம் வெள்ளத்து உள்ளத்து உள்ளம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது வந்து எதுகை பாடலாக இங்கு நான் பார்த்திருக்கேன். அடுத்து பார்த்தோம் திருவம்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது, முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து அத்தன் ஆனந்த நமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டா பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையின் பாடல்ல, முத்தன்ன அத்தன் தித்திக்க பத்துடையீர் புத்தடியோம் எத்தோ சித்தம் இத்தனையும் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதாக இப்பாடல் வந்து காணப்படுகிறது. அடுத்த பாடல், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியாத்தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியில் என்ன குறையும் இல்லாமலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய பாடல்ல பார்த்தோம்னா, முன்னை பின்னை உன்னை உன்னடியார் அன்னவரே சொன்ன இன்ன வகையே என்ன குறையும் என்று

0: செல்லக்கூடிய சொற்களில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது எதுகை பாடலாக திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருப்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க, எதுகை மோனை ஏபு பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இறைவனுடைய காட்சி அமைப்பு அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு திருப்பாவை திருவம்பாவையில, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இறைவனுடைய காட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணனை திருப்பாவில எடுத்துக்கிட்டோம்னா ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுறாரு. திருவம்பாவையில சிவன் வந்து எங்கும் நிறைந்த பேரொளியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் வந்து சித்தரிக்கப்படுறாரு. அதுல சில பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவையில மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து திருப்பாவை ஐந்தாவது பாடல். அந்த பாடல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எளியவனாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயன்னா மாயங்கள் செய்யக்கூடியவன், வடமதுரைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னும் போது யமுனை துறைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, ஆயர் குலத்துல தோன்ற இருக்கக்கூடிய அணிவிளக்கு போன்றவனை, தாயின் வயிற்றை குளிர செய்தவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க எல்லா பிழையும் நமக்கு போயிடும், அதனால இறைவனை வந்து வணங்க நீங்க உறக்கத்திலிருந்து எழுதுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் தான் இது. அதனால இறைவனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் நம்ம சொன்ன முதல்ல கண்ணன் வந்து ஆயர்பாடையில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் அப்படின்றது எடுத்துரைப்பதாக இந்த மாயனை மண் வடமதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவினுடைய ஐந்தாவது பாடல் வந்து எடுத்துரைக்கிறது. அடுத்து திருவம்பாவையில பார்த்தோம்னா, பேரொளியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் விளங்குகின்றான் அப்படின்றத இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னை ஈதே என் தோழி பரிசேலூர் எம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஆதியும் அந்தம்னா முதலும் இல்ல முடிவும் இல்ல, அவ முதல்ல முடிவும் அற்றவனாக இருக்கிறான். அங்கு வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பாவில தாய் தந்தையர் சுட்டி காட்டப்படுறாங்க. ஆனா திருவம்பாவையில சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவன் வந்து முதலும் அற்றவன் முடிவும் அற்றவன் உருவம் இல்லாதவன் உருவமுடையவன் அருவுருவமாக திகழக்கூடியவன் என்பதை இங்கு வலியுறுத்துறாங்க. இப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவன் அப்படின்ற பேரொளியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. திருவம்பாவை முதல் பாடலே அது வந்து நமக்கு எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது சொன்னீங்க. அடுத்து நம்மளுடைய தமிழர் மரபுலையும் சரி உலக வழக்கங்களையும் சரி, தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அப்படி எழுப்புறதா இருந்தாலும் நம்ம வந்து கண்ணா இந்திரிடா ராஜா இந்திரிடா இப்படி தான் சொல்லி எழுப்போம். இது மாதிரியே வந்து திருப்பாவை திருவம்பாவில இரண்டுலுமே வந்து துயில் எழுப்பல் குறித்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: துயில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் நம்ம அப்படிதான் சொல்றாங்க, அழகிய தேன் போன்ற இனிய பேச்சினையுடைய பெண்ணே, பைங்கிலி போன்றவளே, காட்டு மயில் போன்றவளே, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுல வந்து கண்ணா ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவங்களும் அந்த மாதிரி எழுப்புறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம அம்மா தொடர்ச்சியா எழுப்பிட்டே இருந்தாங்கன்னா கோபம் வந்துடும், எழுந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தப்படுவாங்கல்ல, அப்பதான் வந்து வன் செவியோ நின் செவிதான், நீனா செவிடா நீனா குருடா நீ தூங்கிட்டேதான் இருப்பியா இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து அங்க பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப துயில் எழுப்புதல் அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா, முதல் பாட்டிலேயே வந்து நமக்கு துயில் எழுப்புதல் பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாவது பாடல் பாத்தீங்கன்னா, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழு இயம்ப இயம்பும் வென் சங்கெங்கும் ஏழில் பரஞ்சோதிக்கு ஏழில் பரங்கரனை ஏழு விழுப்புரர்கள் பாடினும் கேட்டிலும் வாழி இதென உறக்கமோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாழி நல்லா இரு, யாரையும் திட்டுறதா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம், நீ நல்லா இரு அப்படி சொல்லுவோம் இல்லையா, வாழி இதென உறக்கமோ அப்படின்னு. ஆழியா நண்புடைமை, திருமாலே வந்து இங்க வந்து சிவபெருமானை வணங்கி என்ற சிறப்பிற்குரியவராக இருக்கிறார். ஆழியா நண்புடைமை யாமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியலூர் என்பவன், ஊழி காலத்திற்கெல்லாம் வந்து ஒரு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனை நீ வந்து வணங்கி உறக்கத்தில் இருந்து எழுதிருப்பாங்க. அதாவது அன்பாக எழுப்பது, வாழி தென உறக்கமோ அப்படின்னும் போது ரொம்ப அன்பாதான், நீ நல்லா எழுந்துருமா அப்படின்ற மாதிரி எழுப்புகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. அடுத்து திருப்பாவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது, புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய். அப்ப பில்லாய் குழந்தை எழுந்துருமா அப்படின்னு சொல்ற, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம். அப்போ பூதகி என்பவளுடைய பாலினை அருதி அவளுக்கு மோட்சம் அளித்தவன், சக்கரவடியில் வந்த சகடாசுரனுக்கும் மோட்சம் அளித்தவன் ஆகிய இறைவனுடைய புகழை நாங்க பாடுறோம், பிள்ளை எழுந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு துயில் எழுப்புகின்ற ஒரு பாடலாக திருப்பாவை பாடல் வந்து சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, இல்ல என்னமா தூங்கிட்டே இருக்க, எல்லை இளங்கிலியே இன்னும்

0: ஐயோ சில்லண்ட் அழையன், மெதுவா தான் கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்றது. தூங்குறவன் சில்லண்ட் அழையன், நங்கை மீர் நீ எழுந்துருங்க, அங்கை மீர் போதருகின்றதோ வந்துடுற அப்படின்ற மாதிரி அன்பான உரையாடலுடைய பாடலாகத்தான் இப்பாடல் வந்து இங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: திருப்பாவை திருவம்பாவை அப்படின்றது பக்தி இலக்கியத்தையும் தாண்டி இலக்கிய சுவை உள்ளது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இயலிசை நாடகம், முத்தமிழின் பாங்குகள், பல அதிசயங்களை உள்ளடக்கியது தான் அந்த இலக்கியம். இன்று இளைஞர்களிடம் இந்த திருப்பாவை திருவம்பாவையை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அது எப்படி செய்வது?
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து அவநன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்மளுடைய இளைஞர்களுக்காகட்டும் இல்லை இளைய தலைமுறைகளுக்காகட்டும் திருப்பாவையும் திருவம்பாவையும் நம்ம எடுத்துக்கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சிறந்த ஒரு பயனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இதை நம்ம முதல்ல வலியுறுத்துறோம். அப்படி வலியுறுத்தும் பொழுது நம்ம மார்கழி மாதத்தில் எழுந்து வாசலில் வந்து கோலம் போடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு அறிவியல் செய்தி தான். அப்போ நாம் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுகின்ற அந்த பழக்கம் இப்போ அது சுத்தமாக கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறன்ற வழக்கமே இப்போ கிடையாது. அப்போ நாம் இந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படின்ற ஒரு வழக்கத்தை உள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த இளைய தலைமுறையை பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை நேரத்தில் எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய தலைமுறையாக விளங்குது. அப்போ அந்த தலைமுறை காலையிலே எழுந்து நீராடிட்டு அவர்கள் செய்யக்கூடிய அதாவது மார்கழி மாதத்தில் ஓசோன் படலம் கிட்ட வருது, ஆக்சிஜன் நிறைய நமக்கு கிடைக்குது, பிராணவாயு நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம வாசலில் வந்து கோலம் போடுகின்ற ஒரு வழக்கத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே வந்து நேரடியாக இறைவனை வணங்குகின்ற வழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம வந்து வீடுகளை சுத்தம் செய்துவிட்டு கோலம் போட்டுட்டு அதன் பிறகு இறைவனை வந்து சுத்தம் செய்து விளக்கேற்றி அதன் பிறகு நாம் இறைவனை வணங்குகின்ற ஒரு வழக்கம் தான் நம்மிடம் இருக்குது. இந்த வழக்கத்தை எல்லாம் நாம் அவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது அவர்கள் அந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவர்கள் பெறுவார்கள் அப்படின்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. காலையில் நாம் வந்து அவர்களை இறைவனை வணங்குகின்ற அந்த தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாசுரங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை எப்படி சொல்லணுன்றத அவங்களுக்கு புகுத்தணும், எந்த நேரத்தில் அதை படிக்கணும் அப்படின்றத அவர்களுக்கு கொண்டு சென்றோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சிறப்பான ஒரு தலைமுறையாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
0: நல்ல ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்கீங்க, மக்கள் கேட்பாங்க நம்புவோம். திருப்பாவை திருவம்பாவையில் தொழில் எழுப்பல் பற்றி அருமையாக சொன்னீங்க. முனைவர் சா முத்துமாரி அவர்களே, உங்களுடைய பணிகளிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் வந்து எங்களுக்கு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. அந்த பாடல்களை கேட்கும் போதும் அதோடய விளக்க உரைகளை கேட்கும் போதும் திரும்ப ஒரு வாட்டி போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஒரு மார்கழி மாதத்து நினைவை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க, அருமையாக சொன்னீங்க, மிக்க நன்றி.
2: அடியனுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: இதுவரை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: வானொலிக்கு 90
5: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
6: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்டை ஈசரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. அந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் அந்த வீட்டில் வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் காவலிய அல்லூரி வெங்கடேச சேஷய்யா அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். பனிரெண்டு 12:50 மெல்லிசை, 11:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். பகல் 1:55 மெல்லிசை இடம்பெறும். 2:15 மதுரை தென்றல் திரையிசையாக பலம் வரும். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை ஒலிபரப்பில் 5:30 நாளொரு குரல், தொடர்ந்து NCERT விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 கல்லுக்குள் ஈரம் ஒருபட பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:40 இரவு 7:00 மதுரை தென்றல் திரையிசையாக பலம் வரும். 6:55 சேவை செய்திகள். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இரவையில் நிலக்கடலை சாகுபடி உத்திகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உழவியல் துறை இணை பேராசிரியர் பி தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை, வேளாண் தகவல், விடைபெறுமன் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். 8:30 அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் நுண் நெகிழிகள் தகவல் வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் முடிகொண்டான் எஸ் என் ரமேஷ் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 நட்சத்திர நாதங்கள் பழைய திரையிசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
6: This is Akashvani, the news read by Valsav.

0: நாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன.

0: சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின்போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்க உள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறுதேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறுதேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து

0: நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21-ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:35. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கிறது. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு

50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பினை கேட்டீர்கள். இனி சில மெல்லிசை பாடல்கள். முதல் பாடலை கு. மரகதமணி இயற்றி எம். எஸ். விஸ்வநாதன் இசையில் எல். ஆர். ஈஸ்வரி பாடியுள்ளார்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 1 மணி.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எண்ணெயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Delhi. In a social media post, Mr. Jaishankar said both leaders discussed the situation in West Asia and its implications. He said they also exchanged views on bilateral issues of mutual interest. Dr. Jaishankar also appreciated Mr. Araghchi's participation in the BRICS Foreign Ministers Meeting 2026. The National Testing Agency, NTA, has announced that the medical entrance exam, NEET-UG 2026, will be reconducted on the 21st of June. Earlier, the exam, which was held on the 3rd of this month, was cancelled due to alleged paper leak, and CBI is investigating the matter. In a social media post, the agency has requested candidates and parents to rely only on the official channels of NTA. Meanwhile, Union Education Minister Dharmendra Pradhan today said students are the priority of the government and the centre is sensitive towards them. Briefing media in New Delhi, Mr. Pradhan assured fairness and transparency in the exam process. The minister added that NEET-UG examination will be conducted in computer-based test CBT mode from next year instead of the existing OMR-based mode.
1: Our foremost priority is the welfare and future of the students, and the government remains deeply mindful of the hard work and dedication they invest in their studies. Following the conduct of the examination on 3rd May, we were determined to ensure that no genuine candidate was deprived of a fair opportunity due to the unethical practices of the education mafia.
2: Education mafiaon ke sadyantra se sahi chhatra ki adhikar vanchit ho jaye.
0: The education minister admitted that NTA requires definite reforms and said steps will be taken to strengthen the examination system to prevent future irregularities. Indraprastha Gas Limited has increased the prices of compressed natural gas, CNG, by 2 rupees today. After the price hike, the new rate for 1 kilogram CNG in Delhi is 79 rupees 9 paise and 87 rupees 70 paise in Ghaziabad and Noida. In Gurugram, the new rate for 1 kilogram CNG is 84 rupees 12 paise. Earlier, oil companies raised the petrol and diesel prices by 3 rupees per litre each. Amid spike in global energy prices, the petrol price has risen from 94 rupees 77 paise to 97 rupees 77 paise per litre, while diesel prices have increased from 87 rupees 67 paise to 90 rupees 67 paise per litre in New Delhi. Similar hike in oil prices were seen in other metro cities, including Mumbai, Kolkata and Chennai. The Delhi Metro Rail Corporation, DMRC, in collaboration with the Ministry of Petroleum and Natural Gas, today launched an integrated hydrogen-powered shuttle bus service in the national capital to reduce fuel consumption and promote the use of public transport. The shuttle service will provide seamless and environment-friendly last-mile connectivity between Central Secretariat and Sevatirth Metro stations and key government establishments in the Central Vista region. And with that, we end this news bulletin.
3: Neram Urumani Patanamadam Akashwani.
4: என்னுயிர் தோழி இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் ராஜஸ்ரீ.
5: அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் பெண் சாதனையாளர்கள், தொழில் முனைவோர்கள், இப்படி பலதரப்பட்ட வகையில் இருக்க பெண்களை கூப்பிட்டு தான் நம்ம பேசிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், சமையல் கலை வல்லுநர், இது கூடவே இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்னுயிர் தோழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சீதா ராமநாதன் அவர்கள். வணக்கம் மேம்.
6: எஸ், வணக்கம் ராஜஸ்ரீ. வணக்கம். உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம், ஏஏஆர் மூலமா பகிர விரும்பும் சில விஷயங்கள் நிறைய மக்களிடம் போய் சேரப்போகிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்.
5: ஃபர்ஸ்ட் நான் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
6: என்னை பத்தி சொல்லணும்னாக்க, நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவள். எனக்கு வந்து இப்ப 77 வயசு ஆகுது. எனக்கு 17 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க அம்மாவுக்கு என்ன ஒரு கவலை இருந்ததுன்னா, எங்க அப்பா ரிட்டையர் ஆன விட்டு எனக்கு 17 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எங்க வீட்டுல மொத்த குழந்தைகள்ல 8வது. நான் எனக்கு வந்து அந்த வயசுல தெரியவே இல்லை கல்யாணம்னாக்க. அந்த

0: காலத்தில் படம்லாம் பார்த்து ஒரு ஐடியல் ஒய்ஃபாக எப்படி இருக்கணும்னு என்னை வந்து நான் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கற்பனை பண்ணியிருந்ததை விட உண்மையாக பார்த்தாக்க எனக்கு அப்போ வந்து மேரேஜ் லைஃப் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆனால் எனக்கு தெரியலை, நான் எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட நீட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு சமையல் பண்ணிட்டு விரும்பின ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அப்புறமா எனக்கே புரியல எப்படி ஒரு அவேக்கனிங் வந்ததுன்னு. எனக்கு அதுக்குள்ளேயே அது வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சதுக்கு முன்னாடியே எனக்கு ரெண்டு குழந்தைங்களும் ஆயிட்டாங்க, ரெண்டு குழந்தைங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆயிடுச்சு, நாங்கள் இருந்த இடத்துல படிப்பு வசதியெல்லாம் ரொம்பவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என் ரெண்டு பசங்களையும் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டி வந்தது. அனுப்ப வேண்டி வந்ததுப்போ எங்கள் ஹஸ்பண்டோட சம்பளம் மட்டும் போடல, மாதம் மாதம் பசங்களுக்கு அனுப்பணும். இன்னொரு காரணம், நான் என் பசங்களை போர்டிங் ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கு இது வேற, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. அட்லீஸ்ட் எனக்கு அந்த வயசுக்குள்ளே அவ்வளோ புரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால நான் என்ன நினச்சேன்னாக்க, ஒரே வழி வந்து நம்ம வந்து மேலே படிக்கணும். நான் என் பசங்க போர்டிங் ஸ்கூல் போன உடனே நான் என்ன பண்ணேன், சென்னை யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்ந்து பிஏ படித்தேன் நான்.
1: ஓகே.
0: செகண்ட் இயர் படிக்கிறப்பவே எனக்கு அங்கே இருந்த கான்வென்ட் ஸ்கூலில் எனக்கு டீச்சர் வேலை கிடச்சிருச்சு. இன்னொன்று சொல்ல போகணுன்னாக்க, நான் சொல்லணுன்னா நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியமும், அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம். இங்கிலீஷில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேச வரும். நான் சேர்ந்தது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கான்வென்ட் ஸ்கூல், ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்பவே மஸ்டாக இருந்தது. அதை விட இன்னும் என்னன்னாக்க, நாங்கள்லாம் படித்தப்போ இந்த ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரியெல்லாம் தனித்தனியாக கிடையாது, சோஷியல் ஸ்டடீஸ்னு ஒரே சப்ஜெக்ட். எனக்கு வந்து ஜியாகிரஃபியில் வந்து இந்த உலகம் சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகுது, இவ்வளவுதான் எனக்கு ஜியாகிரஃபியில் தெரியும். சொல்லி கொடுக்க போனப்போ ஜியாகிரஃபின்னு தனி சப்ஜெக்ட், ஐயோ வேலையை ஒத்துன்ட்டேன், ஏதோ ஒரு தைரியத்தில் ஒத்துன்ட்டேன். ஆனாக்கா எனக்கு கிளாஸ்க்குள்ளே என்டர் பண்ணிச்சாலே நடுக்கமாக இருக்கும். 5ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆவது கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஜியாகிரஃபி டீச்சர் வேலை கொடுத்துட்டாங்க. காத்தால் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், எழுந்திருந்தபடியே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் கிளாஸ்க்கு போகிறச்சாலே காலெல்லாம் நடுங்கும். ஃப்ரீ பீரியடில் லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் படித்து, அதுவும் இங்கிலீஷில் இருக்கும், அதெல்லாம் படித்து ஒரு 1st 2-3 இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச கற்றுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ண கற்றுட்டேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரானு. நானே அப்புறம் சில காரணங்களுக்காக வேலையை 50 வயசில் விட்டுட்டேன் நான். ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், இனிமேல் அந்த இடத்துல இருக்க முடியாது, விட்டுட்டேன். அந்த என்னோடய பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் தான் ரிட்டையர் ஆகிட்டார்மா, நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே, இவ்வளோ பிரமாதமாக டீச் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு ஃபேமிலி தான் முக்கியங்கிறதுனால நான் வந்து வேலையை விட்டேன்.
1: ஓகே மேம், நீங்கள் எந்த வயசில் ஃபஸ்ட்டு இந்த பிஏ படிக்கும்போது எனக்கு டீச்சராக வேலை கிடச்சதுன்னு சொன்னீங்களா, அது எந்த வயசுலன்னு சொல்ல முடியுமா?
0: எனக்கு வந்து கிட்டத்தட்ட 29-30 வயசு.
1: ஸோ அந்த வயசுலேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் 2-3 வருடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு, நீங்கள் அந்த கஷ்டப்படுற காலத்தில் இருந்து எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வந்தீங்க மேம், அந்த ஒரு அனுபவம் இருக்கும்ல உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நான் உண்மையை சொல்லணுன்னாக்கா, எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் மகாராஷ்டிரா. அங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் எப்போ வேணாலும் போக வேண்டி இருக்கும், காலனிலேருந்து எதுக்கான ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க, மேம் ராமநாதன் சார் ஈஸ் அட் ஹோம்ட்டு. எனக்கு அதுக்கு கூட பதில் சொல்ல தெரியாது அப்போ எனக்கு இங்கிலீஷில். அப்போ நான் சில சமயம் நான் இங்கிலீஷில் அது ஃபோனில் பேச கேட்டு எனக்கு வந்து முதல்ல நீ வந்து என்ன கேட்கணும்னா, மே ஐ நோ ஹூ இஸ் டாக்கிங் அப்படின்னு கேட்கணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி பண்ணி பண்ணி நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் படித்தேன். இப்போ மாதிரி அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கிடையாது, நானாகவே செல்ஃபாக வந்து என் பசங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசுவேன். அந்த மாதிரி பேசி பேசி பேசி கற்றுட்டு அதுக்கப்புறம் நான் பிஏ முடித்த உடனே கிடச்சிது. அப்புறம் என்னோடய டீச்சிங் ஜாபை நல்லா கன்சாலிடேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பிஎட் படித்தேன். பிஎட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, எம்ஏ இன் இங்கிலீஷும் படித்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் படித்து படித்து நான் இங்கிலீஷில் என்ன ஓரளவு மாஸ்டர் ஆக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த வயசில் நான் இப்போது 2 இங்கிலீஷ் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், என் பிளாக்ஸ் எழுதுகிறேன் இங்கிலீஷில். இதெல்லாம் நான் அப்படியே விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒன்று பற்றுக்கணும் அந்த ஆர்வத்தையும் விடாமுயற்சி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம விடக்கூடாது. இந்த மாதிரி படிக்கிறச்சிலே எனக்கு நடுப்புற ஹெல்த் ஸ்பாயில் ஆகி 2 தடவை மேஜர் சர்ஜரிக்கு போனேன் நான். என்னோடய எக்ஸாமுக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, டாக்டர்கிட்ட இந்த 15 டேஸ்க்கு வந்து என்னோட சர்ஜரி வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்க, நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிடுறேன்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த தடங்களையும் நான் வந்து மீறி என் வாழ்க்கையில் வந்து ஓரளவு பெருமை கர்வப்படலை, ஓரளவு நான் சந்தோஷப்படுறேன் என்னால் இது பண்ணினேன்னு சொல்லிட்டு ஓரளவு நான் ஏதோ பண்ணியிருக்கேன்ட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறேன்.
1: சிறப்பு. எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட என்ன கேள்வி

0: கேட்கணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு நீங்கள் 17 வயசுலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் தமிழ் மீடியம் தான் படித்தீங்க, இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் பிஏ பண்ணிங்க, அதில் பிஎட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ரெண்டு மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, ஒரு ஒரு இடத்துலையுமே நீங்கள் எங்கேயுமே நிறுத்தாமல் போகிறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு ஐடியல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் பிஏ படிக்கணும், நான் பிஎட், இப்போ நான் ஸ்கூல் டீச்சர் ஆகணும், அங்கேயும் போய் எனக்கு வராத இங்கிலீஷை நான் 2-3 வருஷம் நான் கற்றுக்கிட்டு நான் வந்து வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் எனக்கே நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இதுக்கான மோட்டிவேஷன் எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது மேம்?
1: இதுக்கு முக்கியமான மோட்டிவேஷன் வந்து என் பசங்க ரெண்டு பேரும் போர்டிங் ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா, என்னோட வீட்டுக்காரோட சம்பளம் மட்டும் போதில்லை, மாதம் மாதம் அவங்களுக்கு போர்டிங் ஸ்கூலுக்கு பணம் அனுப்பிச்சே ஆகணும், அதுவும் ஒன்று காரணம். இன்னும் இன்னொன்று வந்து நான் முதல்லயே சொன்னாப்பில் என்னோட மேரீட் லைஃப் வந்து நான் நினைச்ச அளவு ஹாப்பியாக இல்லை. ஸோ என்ன அந்த மென்டல் ட்ரோமாலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா எனக்கு ஒரு வடிகால் தேவைப்பட்டது. அப்போல்லாம் இந்த டிவி பார்க்கறது அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிவி வந்தாட்டு கூட நான் நினச்சேன் அதெல்லாம் விட முக்கியம் என்ன வாழ்க்கையில் என்ன ஒரு இது கொண்டு வந்து என் பசங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும். இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், என்னோட சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல நான் என் பசங்களுக்காக வாழ்ந்தேன். நான் இன்னைக்கு என் பொண்ணு வந்து பெரிய கம்பெனியில் வந்து ஐடி கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கா, என் சன் வந்து இந்தியன் ஆர்மியில் பிரிகேடியராக இருக்கிறேன். ஸோ ஐ எம் எ வெரி ப்ரௌட் மதர் டுடே பிகாஸ் ஆஃப் மை சில்ட்ரன்.

0: இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிஏ எடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல மேம், பிஏல என்ன கோர்ஸ் எடுத்தீங்க?
1: பிஏல வந்து அதான் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ்.
0: ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ்.
1: இங்கிலீஷ்.
0: ஆனால் ஏன் மேம் நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்தீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து தமிழ் மீடியம், தமிழ் தான் தெரியும் அப்படின்றப்போ என்னோட கேள்வி ஆர்வம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ் தெரியும்னா ஃபஸ்ட் எடுத்தோம்ல பிஏ தமிழ் தானே எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏன் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்தீங்க?
1: நான் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்ததுக்கு காரணம், என்னோட ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிராவில் வேலையாக இருந்தார்.
0: ஓகே.
1: அங்கே வந்து ஸ்கூலில் டீச் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கிலீஷு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும், தமிழில் என்னால் டீச் பண்ண முடியாது. அப்புறம் நான் எஸ்எல்சி வரைக்கும் படித்ததுனால எனக்கு ஓரளவு தமிழ், எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸோ எனக்கு ஓரளவு தமிழ் நல்லாவே தெரியும், எனக்கு நல்லா தெரியுமே முதல்லையே, அதை விட தெரியாத கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் பாருங்கள், நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்தேன், ஆனால் ஸ்கூலில் வந்து எனக்கு கிடச்சது வந்து ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து தயங்கலை, ஐயோ எனக்கு ஹிஸ்ட்ரி தான் நான் எடுத்திருக்கேன், நான் எப்படி ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுப்பேன், நான் வந்து இந்த குளோபை கூட பார்த்தது இல்லையா அப்படிலாம் தயங்கவே இல்லை. அப்படியே டே அண்ட் நைட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 4:00 எழுந்திருப்பேன், வீட்டில் சமையல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போவேன், இல்லை ஃப்ரீ பீரியடில் லைப்ரரியில் கேட்பேன். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் என் பையன் வந்து சென்னையில் போர்டிங்கில் இருந்தான், அவன்கிட்ட கேட்பேன், என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்பேன், அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் நான். அது நான் என்னோட வேலையை, என் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணோன்னு என்னோட பிரின்ஸிபல் சொன்னாங்க. உன்ன மாதிரி ஜியாகிரஃபி யாராலுமே டீச் பண்ண முடியாது, ஸோ நீ ஏன் வேலையை விடுற, உனக்கு வந்து இவர் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனால் என்ன, நீ ஏன் வேலைக்கு வரலாமே நாங்கள் பட். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆன அவுட் ஐ தாட்டு, அவருக்கு போர் அடிச்சிருங்க வீட்டில். அப்புறம் வந்து அடிக்கடி என் பசங்கக்கிட்டேயும் போக வேண்டியிருந்தது, அதனால் லீவும் கிடைக்காது, அதனால் வேலையை விட்டேன். ரொம்ப அழுதுகிட்டே வேலையை விட்டேன்னு சொல்லணும். எனக்கு வேலையை விட என்னோடய குடும்பம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாகப்பட்டது.
0: கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ண,
1: ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு வந்து தெரியாமல் ஹிந்தியில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, படே அச்சை லக்தேன் ஏ தருத்தி ஏ நதியா ஆர் ஆப்னு ஒரு பாட்டு இருக்குது ஹிந்தியில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, இந்த உலகம் இந்த நதி அதெல்லாம் மாதிரி நீங்கள் ரொம்ப, ஏன்னா அந்த உலகம் நதியெல்லாம் ஜியாகிரஃபியில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல நான், அதை வச்சுட்டு பசங்க வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. நான் ஸ்கூல்லேருந்து போனப்போ படைய அச்சை லக்தேன் அப்படி, ஏ தர்த்தி ஏ நதியாக அவர் ஆப், தர்த்தினாக்க உலகம், நதினா ரிவர், ஆப்னா நீங்கள். எனக்கு அதை விட ஒரு இது கௌரவம் ஒன்றுமே இல்லை. ஒரு டீச்சராக இருந்து பசங்கக்கிட்டேருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து இந்த மாதிரி ஃபேர்வெல் பார்ட்டினாங்க, அதை விட எனக்கு மகிழ்ச்சி தருது ஒன்றுமே இல்லை. நான் பண்ண வேலை
0: கண்டிப்பாக சொல்கிறத கேட்கும் போதுமே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நிஜமாகவே என்னென்னா, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டேன், எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்து படித்தீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஜியாகிரஃபி வந்து டீச்சர் ஆகி காலையில் 4 எந்திரிச்சு அதை கற்றுக்கணும், இப்போ நான் படிக்கலன்னா என்ன, எனக்கு கண்டிப்பாக எல்லாமே வரும், நான் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்பேன். உங்களுக்கு அந்த ஈகோவே இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் போய் ஹெல்ப் கேட்கறது, சில பேர்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, இப்போ என் பையன்கிட்ட போய் நான் அதை போய் கேட்கறதா, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க மேம். பட் ஆனால் உங்களோட அச்சீவே என்ன அப்படின்னா, எனக்கு இதை கற்றுக்கணும், அது யார்கிட்ட கேட்குறோன்றதெல்லாம் விஷயமே கிடையாது. ஸோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த ஜியாகிரஃபியில் டீச்சராகி நீங்கள் முடிச்சு நீங்கள் கிளம்பும் போது பிரின்ஸிபல் உங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணது, உங்களை மாதிரி ஜியாகிரஃபி யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பயராக இருக்கு மேம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு நான் பொதுவாக பார்க்கறது வந்து அந்த ஜேர்னல் நான் படிக்கல, எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் படித்ததுலேருந்தே நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், எனக்கு இது பிடிச்சது அதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் நிறைய மக்களை பார்க்குறேன். ஆனால் முன்னாடி ஃபோன் இல்லை, ஆன்லைன் எதுவுமே கிடையாது, நீங்கள் போய் பார்க்கணுன்னா ஒன்லி லைப்ரரி மட்டும்தான், யார்ட்டையாவது போய் பேசினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ முனைப்போடு அதை கற்றுருந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு

0: பயங்கர இன்ஸ்பயரா இருக்கு மேம்.
1: ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு உயிர் இருந்தது, என் பசங்களை நல்லா கொண்டு வரணும், இன்கம் வேணும். அந்த இன்கம் வரதுக்கு என்னோட ஆசிரியர் தொழில் தான். அந்த வேலையை நான் எப்படி இருந்தாலும் தக்க வச்சுக்கணும். தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன முயற்சி, என்னோட ஹார்ட் ஒர்க் தான். அதுதான் அது சுயநலத்துக்காக தான். பட் அட் த சேம் டைம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அப்படியே நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். நான் ஸ்டூடெண்ட்ஸே ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வருவாங்க மேம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்கள என்னோட ஸ்டூடெண்ட்ஸாகவே பார்க்கல, என் குழந்தைங்களாக தான் பார்த்தேன் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ வேலையை தக்க வச்சுக்கணும், அட் த சேம் டைம் டெடிக்கேட்டட் டீச்சராக இருக்கணும். ஐ ஷுட் பி ஹான் ட்ரூலி இதுவாக இருக்கணும், என்னோட சர்வீஸ்க்கு வந்து இதுவாக இருக்கணும். தட் வாஸ் மை எய்ம்.
0: எனக்கு இப்படி ஒரு ஜியோகிரஃபி டீச்சர் கிடைக்கலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மேம். ஓகே மேம், இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டீச்சராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் உங்களோட அட் 50 ஏஜில் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சமையலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, விமன் வந்து எல்லாருமே இப்போ இந்த காலகட்டத்தில் ஆணும் சமைக்கிறாங்க பெண்ணும் சமைக்கிறாங்க, ஆனால் முன்னாடி நீங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒன்லி விமன் மட்டும்தான் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயும் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
1: எனக்கு எப்படி வந்ததுன்னா, முதல்ல வந்து எனக்கு பல்லேழு வயசில் கல்யாணம் ஆனோடனே எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மேட்ரு கெமிக்கல்ஸுங்கிற வேலையில் இருந்தார். அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி தான், ஹீட்டர் தான். அப்போல்லாம் கேஸ் கூட கிடையாது, அந்த பம்ப் அடிக்கிறேன் ஸ்டவ் தான், கேஸ் ஸ்டவ் இல்லாட்டா அந்த உமரா ஸ்டவ் தான். எனக்கு சமையலே வராது. எனக்கு 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே தவிர்த்து பெரிய ஃபேமிலியில் இருந்திருக்கேன், அதனால் எனக்கு சமைக்கிறதுக்கே சான்ஸே வந்தது கிடையாது. நாங்கள் மகாராஷ்டிராவில் இருந்தோம், அவங்களுக்கு இட்லி தோசைன்னா ரொம்ப அதிசயம் இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இந்த சண்டே நீங்கள் நம்ம வீட்டில் நாலு பெரிய இட்லி சாம்பார் சாப்பிட வராங்கன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த ஜியோகிராஃபி கற்றுட்டக்காது தான் நைட்டெல்லாம் தூக்கமே வராது. இந்த கல்லோரல்ல இட்லி கரைச்சி அதுக்கப்புறம் சாம்பார் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது சமையல் அந்த ஸ்டவ்ல அதெல்லாம் இதே மாதிரி தான். 2 மணிக்கு சண்டே இன்னைக்கு அவங்க வராங்கன்னா 2 மணிக்கு எழுந்துருவேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் பண்ணவும் கற்றுட்டேன். அப்புறம் இன்னும் மேஜர் திங்க் என்னன்னாக்கா, எப்போவுமே அப்படி தாங்க வாழ்க்கையில் அமையும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து டேக் இட் ஈஸி பாலிசி, சமையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் சாப்பிட்றோம் ரொம்ப ஈஸி, ஏதோ பசிச்ச வேலைக்கு சாப்பாடு வேணும். ஆனால் இங்கே வந்தாக்க மாமியார் வீட்டுக்கு வந்தாக்க அவங்க வீட்டில் தே ஆர் வெரி பர்டிகுலர், இதுன்னா அப்படி தான் இருக்கணும் இதுன்னா அப்படி தான் இருக்கணும். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. எப்படியோ அந்த காய் கட் பண்ணி வேக வச்சு உப்பு காரம் இருந்தால் நாங்கள்லாம் சாப்பிட்ருவோம். இங்கே வந்தாக்க அதை வறுக்கணும் பொறிக்கணும் இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் நான் சமையல் கற்றுக்கிறதுக்கு. இந்த எப்படியோ சாம்பார் அதெல்லாம் கற்றுட்டேன் நான். மகாராஷ்டிராவில் போய் அவங்க பண்ணுற சமையல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் இன்னொருத்தர் வந்து அவங்க ஒரு பஞ்சாபிஸ், அவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனவுடனே வீட்டில் அவருங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து நிச்சா சமையலில் என்ன பண்ணுறேன்னாக்கா பூரி சோலை பண்ணுறேன்னாரு. அது என்னது சோலையா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடினேன் சோலை என்ன என்னன்ட்டு. அப்புறம் அவங்க வந்து எனக்கு காமிச்சாங்க இதுதான் அப்படி இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் அவங்கள இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கும், அவங்க பேர் மிஸ்ஸஸ் பீனே. அவங்க சொன்னாங்க, ஐயோ மிஸ்ஸஸ் ராமநாதன் உங்களை மாதிரி சோலை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் நம்ம எது வேணால் கற்றுக்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்போ எனக்கு 77 வயசாக இருது, ஓரளவு முடிஞ்சளவு என்னால் செல்ஃபோனை ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் மெயில் அனுப்ப முடியும், என்கிட்ட லேப்டாப் இருக்குது எல்லாம், என்னால் பிளாக் எழுதுகிறேன் நான், ஆன்லைனில் புக்ஸ் எழுதுகிறேன் நானும். இதுக்கெல்லாமே காரணம் எப்போவுமே வாழ்க்கையாக இருந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் நீங்கள் எது தெரியுதோ எது தெரியலனோ கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னே அந்த ஆர்வத்தை மட்டும் விடவே கூடாது, எந்த வயசுலையும் விடக்கூடாது. அதுதான் என்னோட பாலிசி.
0: சூப்பர் மேம். நான் உங்களை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் மேம், நீங்கள் வந்து ஒரு ரைட்டர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த சமையலுக்காக ஒரு புக்கும் எழுதியிருக்கீங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு பிராண்டில் வந்துட்டு அங்கே சமைச்சு No.1 நீங்கள் ப்ரைஸ் வாங்கினதா நான் வந்து பார்த்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன்.
1: ஆமாப்பா, நான் வந்து ரொம்ப வருஷம் நான் நிறைய தூர்தர்ஷனில் கொடுத்துருக்கேன், நிறைய சேனல்ஸில் வந்து நான் குக்கரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு டிவி சேனலுக்காக ஒரு குக்கரி காம்படிஷனில் கலந்துட்டேன். அதில் வந்து வசந்த் சார் வந்து அதில் ஜட்ஜாக வந்தார். நான் அதில் பண்ணியிருந்தது சக்கர வியூகன்னு ஒரு ஐட்டம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அப்போ வந்து வசந்த் சார் என்கிட்ட கேட்டார், இதுக்கு பேரே ரொம்ப நல்லா இருக்கே சக்கர வியூகன்னு. நான் சொன்னேன், இது வந்து அது ரவுண்டாக இருக்கும், எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியும்னு தெரியாது, அப்படியே ரவுண்டில் தெரிவித்தார். அப்போ வந்து அவர் கேட்டார், நான் சொன்னேன் இது இந்த மாதிரி வந்து அந்த வெளியிலேயே வர முடியாது இல்லை சக்கர வியூகில், அது மாதிரி தான் இது உங்களுக்கு ஆரம்ப முடிவு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லை. அவர் வந்து ஐயோ வெரி குட் ஐடியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார்.
0: ஓகே மேம், இந்த டிஷ் வந்து ஸ்வீட்டாக காரம்
1: மைதா மாவில் அப்பளம் மறியிட்டு உள்ள உருளைக்கிழங்குல மசாலா போட்டு ஸ்டப் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி கட் பண்ணுறேன்.
0: உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி மேம் வந்தது?
1: நான் மகாராஷ்டிராவில் இருந்திருக்கேன்ல நிறைய, மகாராஷ்டிராவில் எங்கள் ஹஸ்பண்ட் வேலை பண்ணுது, ஸோ கற்றுனது நிறையா. அதுக்கு மேலே என்ன அட்வான்டேஜ் ஆச்சுனாக்கா, எனக்கு வந்து என்னோட டாட்டர் இல்லா வந்து பஞ்சாபி, என்னோட சன் இல்லா வந்து பீகாரி. ஸோ நான்

0: வந்து கல்யாணம் ஆனவர்கிட்ட கூட அவங்கக்கிட்டேருந்தெல்லாம் நிறைய, நான் என் டாட்டர் இல்லாட்டேருந்து கற்றுக்கிறேன், என் டாட்டரோட மதர் இல்லாட்டேருந்து கற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து கற்றுக்கணுங்கிறது தான் முக்கியமாக இருந்தது, யார்கிட்டேருந்து கற்றுக்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கற்றுட்டேன். சமையலில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் உண்மையை சொல்லனே, எனக்கு வந்து பாடெல்லாம் வரைய எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ எனக்கு பாடெல்லாம் வரவே இல்லை. ஐ எம் நாட் அ குட் பெயிண்டர், ஐ எம் நாட் அ குட் ஆர்டிஸ்ட். ஸோ எதானும் ஒன்று எனக்கு இருக்கணும், சம்வேர் ஐ ஷுட் எக்ஸல்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் நினச்சேன் என்னால் சமைக்க முடியும், பேச முடியும். ஸோ நல்லா பேசுவேன், நல்லா சமைப்பேன்,
1: நல்லா எழுதுவீங்க,
0: நல்லா எழுதுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வரேன். நான்
1: சூப்பர் மேம், எனக்கு தெரிஞ்ச நீங்கள் பேசுறத வச்சு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இல்லை, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. காலேஜ் படிக்கும் போது நீங்கள் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் படிச்சுட்டு இப்போ ஜியாகிரஃபி எடுத்ததாக இருக்கட்டும், பெஸ்ட் ஜியாகிரஃபி டீச்சர் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ நீங்கள் குக்கிங் நீங்கள் சொன்னீங்க, சமைக்கவே எனக்கு தெரியல ஆனால் நான் எல்லாத்துட்டையுமே கற்றுட்டு நீங்கள் வந்து சமையலுக்கு ஒரு புக்கே போட்டிருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன கேட்டால் நம்பர் ஒன் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. அடுத்து நம்ம ரைட்டர் அப்படின்னு வந்தோம்னாலும் எனக்கு தோணுச்சு நான் எழுதுனேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் யாரையோ போய் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க. நம்ம உங்கள் புத்தகத்தை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் மேம். ஏன்னா இந்த விஷயத்தை எனக்கு இங்கே சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு சமைக்க தெரியல, இப்போ நான் சூப்பராக சமைக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு புக்கு போடணும், ஒரு ரெசிபி நம்ம கொடுக்கணும், இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
0: எனக்கு எப்போவுமே அது டீச்சராக இருந்ததுனாலயோ எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நிறையாவே ஆர்வம் வந்தது. அதே போல் நான் வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஏதோ சமைக்கணும்னு சமைச்சிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு விலைவாசி விற்று இவ்வளவு விலை கொடுத்து மளிகை சாமான்லாம் வாங்குறோம், அது கொஞ்சம் ஆர்வம் காட்டி கொஞ்சம் கேர் எடுத்துட்டாக்க அதே நல்ல விதமாக பண்ண முடியுமே. அதே அரிசி, அதே பருப்பு, அதே எண்ணெய், அதே காய் தான், பட் ஒவ்வொருத்தர் பண்ணிச்சாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது ஏன் கொஞ்சம் ஆர்வம் காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு புக்கு போட்டு அந்த ஆர்வத்தை மக்களுக்கு தூண்டணும், ஓ இதை வச்சு இதெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. நான் இந்த புக்கு எழுதினப்போ அவ்வளோ குக்கரி சேனல்லாம் அவ்வளோ இதாகலை, ஃபேமஸ் ஆகலை. ஸோ இதை வச்சு இப்படியும் நான் கற்றுண்டதை நான் நினச்சேன். ஐ வாண்ட் டு ஷேர் வித் மை பீப்புள்.
1: சூப்பர் மேம்.

0: எனக்கு எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ எப்படி வந்துச்சு?
1: எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல முதல்லயே 50 வயசுலயே ரிட்டையர் ஆயிட்டேன். பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுனாக்க, எதாவது யூஸ்ஃபுல்லாக என்னோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்ப படிப்பேன், புக்ஸ் ரொம்ப படிப்பேன். அதுவும் எஸ்பெஷலி எனக்கு இந்த ஃபேமிலி அதெல்லாம் பற்றி ரொம்ப படிக்கிறது பிடிக்கும். ஒரு தடவை நான் வந்து இந்த ரொம்ப இங்கிலீஷில் ரைட்டர் ஷோபா டேன்னு இருக்காங்க, அவங்க எழுதின ஸ்பௌஸுங்கிற ஒரு புக் படித்தேன். அவங்க ஸ்பௌஸுங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றினது. அவங்க எழுதினது படிச்சப்போ எனக்கு தோணுச்சு, ஐயோ நான் கூட இந்த மாதிரி ஒன்று நிறையா தமிழ்நாட்டிலேயே நிறையா பேர் வந்து தமிழ் படிக்கிறவங்க இருப்பாங்க. என்னோடய தாய்மொழி தமிழ் தான். நான் அப்புறம் வந்து இங்கிலீஷ் எழுதுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ நம்ம தமிழில் எழுதி முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேரேஜ் லைஃபு நான் வாழ்க்கையில் கற்றுண்டது அதெல்லாம் வந்து எழுதி நல்வாழ்வு இருக்க வழிகாட்டுன்னு முதல்ல ஒரு புக் எழுதினேன். அதனால் நான் எதிர்பார்த்தளவு அது ரீச் ஆகலை. ஆனால் படித்தவங்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, இது வந்து மேரேஜ் கப்பிள்கெல்லாம் கூட இது வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க அப்படி சொன்னதுனால நான் வந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எழுதினேன். அப்புறம் இந்த புக்ஸ் எழுதுறதை விட எனக்கு இன்னும் தோணுச்சு, இப்போ ஆன்லைன் வந்துச்சு இல்லையா, புக்கெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு பிளாகரான பிளாகர் எழுதி நான் பேசிக்கலி ஆயம இவ்வளோ என்ன வந்தாலும் சரி, ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து நிறையா புக்ஸ் எழுதினேன். அந்த மாதிரி புக்ஸ் எழுச்சியில் பிளாகும் எழுத ஆரம்பித்தேன் இங்கிலீஷில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இங்கிலீஷ் நல்லா வந்தோடனே இங்கிலீஷில் வந்து பிளாக் இஸ் மேரேஜ் ஏ பேட் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரிலாம் நிறைய எழுதினேன் நான். இப்போவும் நான் என்னோட இந்த 77 வயசுலேயே எனக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு. கையில் ஃப்ராக்சர் பிளேட் வச்சுருக்காங்க, இடுப்பில் ஃப்ராக்சர் பிளேட் வச்சுருக்காங்க. ஸ்டில் நான் வந்து எனக்கு வந்து என்னால் வெறுமனை அப்படியே டிவி அந்த மாதிரி பொழுது கதை பேசி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ கூட நான் என்ன பண்ணுறேன்,
0: நடந்தாலும் என்ன இது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியும்,
1: ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஒரு இது உண்டு என்னன்னாக்கா, ஒரு 100 பேர் படித்தாங்கன்னாக்கா ஒரு பாதிரியாரோட கதை படிச்சிருக்கேன். அந்த பாதிரியார் என்ன பண்ணுவானா, கார்த்தால கடற்கரை ஓரத்தில் வந்து நின்றுட்டு இந்த கடலில் ஒதுங்குற மீனெல்லாம் எடுத்து கடலில் திரும்ப விடுவாராம், தினமும் பண்ணுவாராம் கார்த்தால. அந்த பக்கமாக ஒருத்தர் வழிபோக்கம் தினமும் போகிறவர் வந்து கேட்டாராம், பாதிரியாரே நீங்கள் வந்து இந்த கடலில் ஒதுங்குற மீனெல்லாம் எடுத்து திரும்ப கடலுக்குள்ளே போடுறீங்க, அவங்க வந்து இன்னைக்கு இல்லைன்னா அவங்க நாளைக்கு செத்து தானே போகிறது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செத்து போகிறது எனக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து அந்த மீனுக்கு ஒரு இது கொடுத்தேன்ல, வாழ்க்கை கொடுத்தேன்ல, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குன்னு. அதே மாதிரி நான் நினச்சேன், என்னோடய புக்கை 100 பேர் படித்து அதில் ஒருத்தர் கூட ஐயோ இவங்க எழுதியிருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம், இவங்கள ஃபாலோ பண்ணாக்க நான் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலான்னு ஒருத்தர் கிடச்சா கூட நான் அதை என்ன எழுதின புஸ்தகத்துக்கு என்னோட இதுவாக நினச்சிட்டு இப்போ வந்து ஆன்லைனில் நான் நிறையா எழுதிட்டுருக்கேன் புக்ஸ் எழுதாமல் இந்த

0: ஒருத்தரோட வாழ்க்கைய அது மாத்துச்சுனாலும் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ரொம்ப அழகா சொன்னீங்க அத.
1: இதுவரை எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
2: இதன் தொடர்ச்சியை வரும் திங்கட்கிழமை எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார்.

0: கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வுகூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்க அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு

0: திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது குறித்து எமது செய்தியாளர்.
3: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

0: ஊரு பாண்டு கேறிதான்
1: கக்க கசடர கக்க கற்றது நிற்காத.
0: நாம தமிழ் படிக்கும் பாத்தியார்

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
2: டெலிபோன் அடிக்குது.

0: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை நிகழ்ச்சி.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
6: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 2:35. ஆகாஷ் வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அசாமிய மொழி பாடல கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ் தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
2: மாத்தி கே சுமிலோ ஏய் மாத்தி தே ஜீபன் சோபி. தோ ஜீபன் சோபி ஆக்கி ஆக்கி.
1: இது ரெண்டு முறை வரும்.
2: ஆக்கி ஆக்கி மோசிலோ.
1: இப்ப முதல் சரணத்தை எழுதிக்கலாமா?
2: தூர் ஆகாஹார் ஆகாஹார் தூர் ஆகாஹார் ரோஹன்

0: நல்லது குழந்தைங்களே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடர் பயிற்சியில் அசாமி மொழி பாடல் கேட்டீர்கள். பாடலை இயற்றியவர் சதீஷ்தர், இசையமைப்பு வினய் சந்திரமௌத்கல்யா.

0: பயணம் பாதுகாப்பா இருக்கணும். பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
2: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும்.
4: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், மதுக்கரை தாலுகா அலுவலகம், போத்தனூர் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைத்தூறல் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பலமோர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 34.3 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 25.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனிநபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டினால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 3 மணி, மத்திய அலைவரிசை 1,269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

0: தவசீலர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்காகத்தான் மற்றவர்கள் தாமும் தவம் மேற்கொள்ளாமல் இல்லறம் நடத்துகிறார்கள். குறள் எண் 263 அதிகாரம் தவம்.
1: துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம்.
0: தவசீலர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்காகத்தான் மற்றவர்கள் தாமும் தவம் மேற்கொள்ளாமல் இல்லறம் நடத்துகிறார்கள். குறள் எண் 263 அதிகாரம் தவம்.
2: நேரம் மாலை 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது NCERT.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கள்ளுக்குள்ளீரம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல் நிகழ்ச்சி மீண்டும். இன்று மாலை 7:10 மாவட்ட செய்திகள், திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகளாக எழுதியவர் இ கதிரவன். இன்று மாலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இரவையில் நிலக்கடலை சாகுபடி உத்திகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உளவியல் துறை இணை பேராசிரியர் பி தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், அதனைத் தொடர்ந்து விடை பெறும் முன். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் நுண் நெகிழிகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். இரவு 8:45 மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. இன்றிரவு 10:45 நட்சத்திர நாதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும்.

இவையாவும் ஆகாஷவாணி மதுரை பண்பலை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவு மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 26.8 மில்லிலிட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் வரை குறைந்தும், காரைக்கால் பகுதிகளில் 2 செல்சியஸ் உயர்ந்தும் ஏனைய தமிழக

தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 4 முதல் 5 செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 38.4 செல்சியஸ் ஆகவும் இருந்தது. நேர்களை இணைந்திருங்கள் இசையோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

அத்தோரான் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, சாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி, தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராய்ச்சி இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்ட அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான் அது. நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முதல் மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம். 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக்கா அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறும்

0: அமர்ந்து பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000 மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது.

0: தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை கேட்கலாம். முதலில் ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் பாடியிருக்கும் பாடல்.
2: சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா சண்ட

0: நிமிடம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும், ICUவில் 4 படுக்கை வசதிகளும், 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40 மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு

0: குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும், ஐசியூவில் 4 படுக்கை வசதிகளும், 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி, பிரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40 மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். நீர் சத்தை அதிகரிக்கும் வகையில் நீர் சத்து மிகுந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 105 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும். குறிப்பாக உடல் வெப்பநிலை குறைக்கும் வகையில் குளிர்ந்த நீரில் அவர்கள் உடலை சுத்தப்படுத்துவது, ஐஸ் கட்டிகளை கொண்டு உடலை குளிர்ச்சியாக்குவது உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்ய வேண்டும். அதன்பின் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வருகை தந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சியின் அடையாளமாக விளங்குவது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான தெப்பகுளம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் NSP சாலையில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தற்போது சுமார் 12 அடி ஆழத்திற்கு தண்ணீர் உள்ளது. அந்த தெப்பகுளத்தை சுற்றிலும் தரைக்கடைகள் இருந்தன. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தரைக்கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெப்பகுளத்தை முழுவதும் தூர்வாரி அதனை அழகுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மலைக்கோட்டை தெப்பகுளத்தை தூர்வாரும் பணியை மாநகராட்சியினர் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் தெப்பகுளத்தில் இருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதன்பின் தெப்பகுளத்தில் உள்ள சகதி மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு முழுமையாக தூர்வாரும் பணிகள் முழுமையடைந்தது. மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பகுளம் தண்ணீரால் நிரப்பப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தெப்பகுளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது எனவும் அதன்பின் தற்போதுதான் மீண்டும் தூர்வாரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் திரட்டி அறிவுரை கூறிய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 364 பேரை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் வரவழைத்தனர். அவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட விவரங்கள், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். குறிப்பாக இனிமேல் எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் குற்ற செயலில் ஈடுபட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடத்தப்பட்டது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. அரசு மருத்துவமனை டீன் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுபடுத்தி ஏற்றினர். தொடர்ந்து கேக் வெட்டி அவர்கள் செவிலியர் தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிளியனூர்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை மரக்கன்றுகளை பாதுகாப்பு செய்து பராமரிக்கப்பட்டு வரும் செயல்பாடுகளையும், பொன்னுசங்கப்பட்டி கிராமத்தில் கிராமப்புற கட்டிட பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 98,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வீரமச்சான்பட்டி ஊராட்சியில் 5வது நிதி சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீரமச்சான்பட்டி வட்டார வள ஆய்வகத்தின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தினார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஈ கதிரவன்.

எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு மொஹமத் பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிரா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பு

ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:25.
1: இன்றைய பண்ணைச் செய்தியில் மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள்.
2: ஏக்கர் கணக்கில் விவசாயத்தில் பண்ணும்போது வந்து பலதானிய விதப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, வீட்டில் இருக்க அஞ்சரைப்பட்டில் இருக்க பாசிப்பயிறு, துவரம், உளுந்து இதை நம்ம போட்டுட்டு ஒரு 10-15 நாள் கழித்து அதை வந்து அப்படியே எடுத்து அதிலேயே போட்டுக்கலாம். நம்ம அறுவடை பண்ணி திருப்பி அதிலேயே போட்டோம்னா அந்த அது கொஞ்சம் உயிர் சத்துக்களை கூட்டும். முக்கியமாக உயிர் உரங்கள் போதும். வீட்டு தோட்டத்தை இடத்த பொறுத்தது, வீட்டு தோட்டத்துக்கு சின்ன இடமா இருந்துச்சுன்னா உயிர் உரங்களை போட்டு கூட சாணி குப்பையை போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் வீட்டு தோட்டத்தை ரெடி பண்ணுறது. மாடி தோட்டத்துக்கு மாடி மண் கலவை தனி, வீட்டு தோட்டத்துக்கு தனி. இப்போ மாடி தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, அதில் வந்து நீங்கள் ஒரு பையில ஒன்று தான் வைக்கணும்னு சொன்னேன். இதுலேயும் அதே மாதிரி ஒரு பாத்தி மாதிரி போட்டு அதில் வந்து நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வைக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 2 அடி இடைவெளி, இல்லை 1 அடியாச்சும் குறைந்தபட்சம் ஒரு 1 அடி இடைவெளியில் ஒன்று கத்திரிக்காய் வச்சுருக்கோன்னா அடுத்து கத்திரிக்காய் இதே வைக்காமல் வெண்டைக்காய் வைக்கலாம். இப்போ கத்திரிக்காய், தக்காளி, மிளகானா ஒரே ஃபேமிலி குடும்பம்னு சொன்னேன். அதே மாதிரி வெண்டைக்காய், கொத்தவரங்காலாம் ஒரே மாதிரி நேராக வளர்றது உங்களுக்கு, அதில் வந்து பூச்சிகள் கொஞ்சம் கம்மியாக வரும். இன்னொன்று பூச்செடியை வச்சுக்கலாம். அது போக ஊழால் வந்து நடுவில் வந்து மூலிகை செடிகள் வச்சுக்கலாம். ஒன்று மூலிகை செடியை வந்து லெமன் கிராஸ் சொல்கிறோம், இல்லை எலுமிச்சை புல் சொல்கிறோம், இல்லை துளசி வச்சுக்கலாம், இல்லை கத்தாழ வச்சுக்கலாம், ஓம வலி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வேறு வேறு வைக்கும்போது பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திக்கலாம். நம்ம இன்னொன்று வந்து தரையில் வைக்கும்போது நாட்டு மரங்கள் வைக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எலுமிச்சை வைக்கிறீங்க, பப்பாளி வைக்கிறோம், அதெல்லாமே வந்து நாட்டு மரங்களாக வந்து வாங்கி வச்சோம்னா அது வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் வரும், இல்லை 3 வருஷம், ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது. குறிப்பிட்ட காலங்கள் வந்து ஒவ்வொரு செடியை பொறுத்து இருக்குது. அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாட்டு செடியை போட்டு அந்த நாட்டு மரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வச்சுட்டு பராமரிப்பு இருக்கணும். ரெகுலராக வந்து நம்ம புண்ணாக்கு கவாக் பண்ணுறது, கீழே உரங்கள் கொடுக்கறது, தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருந்தோம்னா செடி வந்து உயிரோடு இருக்கும். செடி உயிரோடு இருக்கும், அப்படியே இருக்கும். மலடா போயிடும், தண்ணி வந்து அது காய் காய்க்காது. மர வகைகளுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றக்கூடாது. இன்னொன்று, மர வகைகள் எந்த செடியாக இருந்தாலும் கொஞ்சம் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. பூ பூத்துச்சு தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா ஒன்று பூ உதிர்ந்துரும், இன்னொன்று வர்ற காயும் சத்து இல்லாமல் இருக்கும், டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு. அந்தளவுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும் உங்களுக்கு.
3: இப்போ பண்ணை அமைத்தல் அப்படின்னு சொன்னீங்க.
2: பண்ணை அமைத்தல்ன்றது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏக்கர் வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணை வடிவமைக்கிறோம். இப்படி பண்ணலாம், இந்த பண்ணையில் என்னென்ன மாதிரி வைக்கலாம், அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை.
3: இல்லை, இப்போ நமக்கு வந்து அந்த பண்ணை அமைத்தலுக்கு முதல்ல வந்து மண் பார்ப்பீங்களா, அதுக்கப்புறம் தானே என்ன விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தருவீங்க, என்ன மரம் நடணும்னு சொல்லி.
2: அதுதான் சொல்ல வரீங்க. அது என்னன்னா, முதல் அவங்களோட தேவையை கேட்போம். ஃபஸ்ட்டு எங்கேயோ வாங்கி இடம் போட்டிருப்பாங்க, போய் டெய்லி பார்க்க முடியாது. அப்போ அவங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இங்கே போட்டிருக்கேன், என்னால் பார்க்க முடியல, ஏதாச்சும் வருமானம் எனக்கு வேணும். டெய்லி விவசாயம் பார்க்குறவங்க பார்த்துருவாங்க. இல்லாதவங்களுக்கு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குன்ற போது அவங்கள்ட்ட கேட்கும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்ற போது என்னன்னா, டிம்பர் மரங்கள் சொல்லுவோம். டிம்பர் மரங்கள் ஃபஸ்ட்டு வேலி அமைங்க அப்படின்னு சொல்லுவோம். வேலியுமே அவங்கள்ட்ட கேட்போம், உயிர் வேலி வேணுமா, இல்லை கல் வேலி, நீங்கள் எப்பயுமே இப்போ போடுறாங்களே ஃபென்சிங் போடுறாங்க, அந்த மாதிரி வேணுமான்னு கேட்டுட்டு அதுக்கு என்னவோ அதை சொல்லிட்டு மண் பரிசோதனை. முதல் 1 ஏக்கருக்கு 4 இடத்துல மண் பரிசோதனை பண்ணணும். அந்த மண் பரிசோதனையுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த மம்பட்டியை வச்சு எடுக்கணும், கொஞ்சம் அதோட ப்ராசஸ் இருக்கு. அதை எடுத்து நம்ம தோட்டக்கலை துறையில் போய் கொடுத்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 1 வாரத்திலே கொடுத்துட்றாங்க. 1 வாரத்திலே வந்து நம்ம சர்வே என்ன அந்த பட்டா திட்டம்லாம் போய் கொடுத்தோம் அப்படின்னா, மண் மாதிரியும் கொடுத்தோம்னா 1 வாரத்துக்குள்ளேயே அட்டையில் எல்லாமே வந்துடுது. இந்த மண் எந்த மாதிரி மண், என்னென்ன சத்துக்கள் இருக்குது. முக்கியம் 3 சத்து சொல்லுவோம், NPKன்னு சொல்லி, தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்துண்டு. அது மெயினாக எவ்வளோ இருக்குது. அது போக வேறு நுண்ணூட்ட சத்துக்கள், 16 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன இருக்குது எல்லாமே சொல்லிடுவாங்க. அது போக உங்கள் நிலத்தில் என்ன மாதிரி விதைக்கலாம், என்ன வரும், என்ன சத்து போடலாம் அப்படின்றதையும் ஒரு சஜஷன் கொடுத்துருவாங்க. இதில் சாதாரண பயிர்களுக்கு வந்து சாதாரணமாக 1 அடியில் எடுத்தாலே போதுமானது. மரப்பயிர் வைக்கிறோம், மரங்கள் நிறையா வைக்க போகிறோம் அப்படின்னா 3 அடிக்கு எடுக்கணும். அந்த மாதிரி 3 அடிக்கு எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னோம்னா கரெக்டானது தெரியும். நம்ம பின்னாடி வச்சுட்டு வரலன்றதை சொல்கிறத விட முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுதான் நமக்கு மண்ணுனா மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம். நம்ம ஆசையை வந்து மண்ணில் திணிக்கக்கூடாது. மண்ணில் எது வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணோம்னா லாபம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்னா டிம்பர் மரங்கள் சொல்கிறோம். அது வந்து முக்கியம். மகோகனி இப்போ நல்லா போயிட்டுருக்கு. மகோகனி, செம்மரங்கள், தேவைப்பட்ட சந்தன மரங்கள் வச்சுக்கலாம். அதை நம்ம வந்து வியோட்ட சொல்லி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருக்கோ ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். மகோகனி, செம்மரம், தேக்கு வச்சுக்கலாம். குமிழ் தேக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்கினார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
0: நேரம் 7:30.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இரவையில் நிலக்கடலை சாகுபடி உத்திகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் அறிவியல் பள்ளியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் பி தேவராஜன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்போ நம்ம விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து பயிர்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு வர்றோம். கல்லூரி சொல்கிறாங்க, அதே மாதிரி வேளாண் அறிவியல் நிலையம் சொல்கிறாங்க, உழவு பயிற்சின்னு சொல்கிறாங்க, வேளாண் துறையிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து எண்ணெய் வித்து பயிர்களில் பிரதானமாக இருக்கிறது நிலக்கடலை. நிலக்கடலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுவதும் பயிர் பண்ணுறாங்க விவசாயிகள், மானாவரையும் பண்ணுறாங்க, இரவிலையும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இரவுக்கு ஏற்ற பகுதி இரவுங்கிறது சித்திரப்பட்ட வரையும் போயிட்டு இருப்பாங்க. எள்ளும் கூட எண்ணெய் வித்து பயிர் தான், சூரியகாந்தி இதுதான், மாமணக்கு இருக்குது, தென்னையெல்லாம் இருக்குது. நிலக்கடலை எந்த வகையில் எண்ணெய் வித்து பயிரில் ஒரு அங்கம் வகிக்கும்?
2: நிலக்கடலை வந்து சார், நம்ம அதனுடைய பொட்டானிக்கல் நேம் அராக்கிஸ் கைபோஜியா. இதனுடைய பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா பெரு நாட்டில் வந்து பிரேசில் அப்படிங்கிற இடத்துல வந்து தெற்கு அமெரிக்கா சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா ஏழைகளுடைய பாதாம்னு சொல்லலாம். இது அதே மாதிரி அதாவது நம்ம எண்ணெய் வித்து பயிர்களுடைய அரசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து புரோட்டீன் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் வந்து இது ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆயில் கண்டென்ட் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% புரோட்டீனும் ஆயில் வந்து 45% இருக்குது. அதெல்லாம் நிறைய அமோனியோ ஆசிட் இருக்குது சார், ரிபோஃப்ளேவின் இருக்குது, தயமின் இருக்குது, அதே மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது, மினரல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸும், இதில் சல்ஃபரும் நிறைய இதில் வந்து இருக்குது. ஏன்னா எண்ணெய் வித்து பயிர் அப்படிங்கிறனால இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து நல்லா இருக்கும் கொடுக்கும் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. கை பிபி உள்ளவங்க கூட இதனை எடுத்துக்கிட்டால் பிபி வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து புரோட்டீன் வந்து நிறையா இருக்கனால அன்றாடம் வந்து நம்ம வேக வைத்து, அதாவது ஒரு 6 மணி நேரம் வந்து வேக வச்சு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம தமிழ்நாடு மற்ற இந்த தெற்கு பகுதியான மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் வந்து அதிகமாக பயிரிட்டு இருக்காங்க.
1: புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு கடலை மிட்டாய்க்கு.
2: கோயில்பட்டி
1: கடலை எந்த கடலை மிட்டாய்?
2: கடலை மிட்டாய்
1: வேலையாடாது,
2: வேலையாடாது. இதுல இருந்து நிலக்கடலை கடலை மிட்டாய் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த பட்டர் கிரானோட் பட்டர் இதுன்னு சொல்லி வந்து போடுறாங்க. இதுல மட்டும் எண்ணற்ற பொருட்கள் பண்றாங்க. நம்ம நாட்டில் எல்லாம் வந்து பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேளையும் இதனுடைய பொருட்கள் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது இம்பார்ட்டன்டா கருதப்படுகிறது, ரொம்ப முக்கியமான.
1: நல்ல தகவல் சொன்னீங்க. அதாவது நிலக்கடலினுடைய சிறப்புன்னு சொல்லும் போது சத்து நிறைந்தது, மருத்துவம் நிறைந்தது, தொழில் சார்ந்த பயிராகவும் இருக்கிறது. எண்ணெய்கள் அரசன் வேற சொல்றேன், இரவையில தான் அதிகமாக பண்றாங்க. தொடர்ச்சியாக காத்தியில் ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிச்சா தை எப்படி போயிட்டு தண்ணி இருக்கிற வேலை பண்ணிட்டே இருப்பாங்க.
2: ஆமா சார், இதை வந்து இரவை ரெண்டு விதமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா மானாவரி
1: பயிரா
2: பண்ணி, இப்போ வந்து இரவை பயிர் வந்து பிரதானமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கார்த்திகையில் ஆரம்பித்து நம்ம இரவை பயிர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு மார்கழி சீசனும் பண்றாங்க. மாசி பட்டமும் இருக்கு,
1: தைப்பட்டத்திலோட பண்றோம்,
2: தைப்பட்டத்திலையும் பண்றாங்க.
1: அப்போ இதுக்கு வருடம் முழுவதும் பயிர் பண்ண வாய்ப்பு
2: நிலக்கடலைக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா பல்வேறு பயிர்கள் இருக்கு சார். இது வந்து மங்கி பீன் சொல்லுவாங்க, எர்த் நட்டுன்னு சொல்லுவாங்க, மங்கி நட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கோபர் நட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய கடலை, நிலக்கடலை, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மல்லாட்டம்பாங்க.
1: அப்புறம் இதுல நம்ம உழவில் ஊத்தின் போகும்போது நிலக்கடலைன்னு சொல்லும் போது ரகங்கள் சொல்றோம்ல, சிறப்பா கொத்து கொடி ரகம்,
2: ஆமா
1: கொத்து ரகம் கொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு இரவைக்கு இந்த கொத்தா சிறந்ததா இல்ல கொடி சிறந்ததா?
2: இரவையில வந்து பாத்தீங்கன்னா

0: இது ரெண்டு விதமா நம்ம சொல்றோம் சார், அதாவது கொடிக்கடலை குத்துக்கடையில
1: ரெண்டா பிரிச்சிருக்காங்க.
0: அவன் ரெண்டா பிரிச்சிருக்கோம். குத்துக்கடையில வந்து இரவைக்கு நல்லா இருக்கும், குத்துக்கடையில நல்லா இருக்கும்.
1: பிசிக்கல் கேரட் பார்க்கும்போது கொடிய கொத்தான்னு
0: கொத்து ரகம் நல்லா இருக்கும்.
1: நல்லது. இதுல சிறந்த ரகம் சொல்ல இப்ப நமக்கு திண்டிவனம் இருக்கு.
0: திண்டிவனம்
1: கோயம்புத்தூர் ரகம் எல்லாம் பண்ணும்.
0: கோத்திரி நல்லா இருக்கும். திண்டிவனத்துல வந்து பாத்தீங்கன்னா 6-7 இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். விருதாச்சலம் வந்து 2-3 இது நல்லா இருக்கும். JL 24 அது வந்து ரொம்ப JL 24 வந்து ரொம்ப லீடிங், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான வெரைட்டி. கோத்திரி நல்லா பயன்பட்டிருக்காங்க. ஆலியார் 3 அதுவும் வந்து
1: பார்த்தீங்கன்னா குத்துரகம் தான்.
0: குத்துரகம் குத்துரகம் தான் அது நல்லா.
1: அப்போ ஆலியார் ரகம் இருக்கு, திண்டிவனம் இருக்கு, விருத்தாச்சலம் இருக்குது,
0: கோயம்புத்தூர்
1: இருக்கு, இது போக ஜெயல் ரகங்கள் இருக்கு. எது வந்து நம்ம விவசாயிகளுக்கு லாபகரமா இருக்கு? இந்த ரகங்கள்லாம் இருக்குன்னா இரவையில பயிர்றதுக்கு ஏற்ற இந்த ரகம் தான் சிறந்தது. நிறைய சொல்றோம், சிறந்த வெரைட்டி, அதிக மகசூல் தரும். மற்ற நமக்கு சம்மர இந்த வெப்ப காலத்துல
0: இது வந்து திண்டிவனம் 7 ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் 3 வந்து நல்லா ரிசல்ட் இருக்கு.
1: அப்போ திண்டிவனம் 7 கோயம்புத்தூர் 3 தான்
0: நல்லா இருக்கு.
1: இதனுடைய ஸ்பெசிபிக் கேரக்டர் எவ்வளவு நாள் அறுவடைக்கு வரும், எவ்வளவு மகசூல் தரும், அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க.
0: இது வந்து பாத்தீங்கன்னா 90-105 நாள் 105 நாள் 110 நாள் அதனுடைய சராசரி அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பயிர் வந்து நம்ம கோயிங்கள்ல இருந்து இதை வந்து ஒவ்வொன்னா பார்க்கும்போது நமக்கு 105 நாள் வந்து அதனுடைய வாழ்நாள் வந்து முடிஞ்சிடும்.
1: ஈல்ட பார்க்கும்போது மகசூல்
0: தான் ரொம்ப முக்கியம். இதுல வந்து நம்ம ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ வரைக்கும் கூட எடுத்திருக்காங்க. அதிக மகசூல் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது நார்மலா வந்து 700-800 பண்றாங்க. இப்ப நான் ஒரு சில தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து 800-900 அல்ல 1000 கிலோ கூட ஒரு விவசாயிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு.
1: எது முக்கியம் நெல்கள் சாவடி பொறுத்த மட்டும் இரவையில இந்த இதுல வந்து விவசாயிகள் கவனம் செலுத்தணும். ரகமா இருக்கலாம், இல்ல விதையளவா இருக்கலாம், இல்ல விதை நீர்த்தியா இருக்கலாம், இல்ல அடி உரமா இருக்கலாம், மேல் உரமா இருக்கலாம், இதுல எது உங்களுடைய உளவியல் உத்தியில மெயின் காமன் சொல்றீங்களா சொல்லுங்களேன்.
0: அதாவது இப்ப சீசன் வந்து நம்ம இரவை அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரகம் வந்து ரகத்தை தேர்ந்தெடுத்துட்டோம்.
1: அது திண்டிவனம்
0: கோயம்புத்தூர் திண்டிவனம் இந்த ரகங்கள் வந்து நல்லா நம்ம
1: இந்த ரகம் தான் எடுக்கணும்.
0: இந்த ரகம் வந்து இரவைக்கு பண்ணலாம் சார், இரவு பண்ணலாம். JL 24 எல்லாமே பண்றாங்க சார் விவசாயிகள் வந்து
1: பண்றாங்க. ஆனா விவசாயிகளுக்கு வந்து அவங்க எல்லா நேரம் தெரியும், கேள்வி கேட்பாங்க, எல்லாம் இருக்கு, எங்களுக்கு நல்ல விளைச்சல் வரணும், சாவடி சொலக்க குறைவா இருக்கும்,
0: குறைவா இருக்கணும்,
1: அப்புறம் பூச்சி நோய் தொந்தர் குறைவா இருக்கும்,
0: குறைவா இருக்கும்,
1: தண்ணி தட்டுப்பாடு வெயில் காலம் இருக்கும், இது கேட்டதுன்னு சொல்லி சில கேள்வி கேட்பாங்க.
0: இது வந்து நம்ம அந்த நல்ல தரமான சான்று பெற்ற நல்ல விதையா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாவே அது ஒரு உங்களுக்கு முதல்
1: விதையளவுலாம் பத்தி
0: விதையளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இரவைக்கு வந்து பார்க்கும் போது ஒரு ஹெக்டேர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து 125 கிலோ ஒரு சில அந்த TMB 7 கொஞ்சம் போல்டா இருக்கும். அதனால வந்து 100 கிலோ ஒரு ஹெக்டேர் பயன்படுத்திக்கிறோம்.
1: இது ஆவரேஜா வச்சுக்கலாம்.
0: ஆவரேஜா
1: அந்த 100 கிலோங்கிறது சான்று பெற்ற
0: விதைகள் சார்.
1: 100 கிலோ பருப்புக்கு வந்து எவ்வளவு காய் எடுக்க வேண்டியிருக்கும்? முழு காய் எடுக்க.
0: ஆமா, இது வந்து இந்த செல்லிங் பர்சன்டேஜ் ஒன்னு இருக்கு சார், அது வந்து 70%. இப்போ 100 கிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70% வந்து
1: 125 கிலோ
0: நம்ம அந்த
1: காய் வாங்கி
0: உடைக்கிறோம்.
1: அப்புறம் சில பகுதியில் பாத்தீங்கன்னா சிங்கம்பனி ஏரியா மில்லில் வாங்கி பருப்பு வாங்கிட்டு சாய பயிர்
0: பண்ணுறாங்க.
1: சில பக்கம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல காய வாங்கி
0: உடைக்கிறாங்க.
1: இது எது சிறந்தது?
0: அதாவது வந்து நம்ம கையில வந்து உடைக்கிறாங்க, அது வந்து நல்லா
1: விதைக்காக
0: அதான் சிறந்தது.
1: ஆனா மில்லில் பருப்பு
0: மில்லில் வந்து நீங்க மிஷின்ல அரைக்கும் போது அந்த முளை குருத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த பெரிய வந்து டேமேஜ் ஆகுது. அது வந்து தோல் வந்து லேசா விட்டா கூட அது வராது, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப தோல் வந்து.
1: ஆனா சில பக்கம் தொடர்ச்சியா அந்த மில்ல எண்ணெய் மில்லில் போய் பருப்பு வாங்கிட்டு வந்தால் போடுற பழக்கம் இருக்கு. அதுவும் பெரும்பாலும் இரவியில் போடுறதுல
0: மாணவர்கள்
1: அதிக அளவில் போடுறாங்க, ஏதோ வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் கடலையை வாங்கி உடைச்சி பருப்பு எடுக்கிறதும்
0: கரெக்ட்.
1: 100 கிலோ வேணும்.
0: சப்போஸ் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மில்லில் தான் வாங்கணும்னு ஒரு காரணம் வரும்போது சீடு ரேட்டை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். 10% ஒரு 15% வந்து அதிகப்படுத்தும் போது, ஏன்னா நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அந்த பயிரினுடைய அந்த எண்ணிக்கையை வந்து கரெக்டாக பராமரிக்கணும்.
1: இப்போது 100 கிலோ பருப்பு சொல்லும்போது இது வந்து நம்ம வேளாண்
0: நினைக்கிறாங்க.
1: இந்த ரெண்டு வகை சொல்றேன், ஏன் பண்ணனும் எப்படி பண்ணனும் அவசியம் என்ன?
0: பூஞ்சான விதை நேர்த்தி அப்படிங்கிறது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஞ்சான ஃபங்கஸ்ன்னு சொல்றோம் இல்லையா,
1: விதையில இருக்கும்,
0: அதுல விதைய விதையில இருக்கும், அது சீட் போன் டிசீஸ்னு சொல்றோம். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து விதை நேர்த்தி வந்து நம்ம பண்றோம். இது வந்து
1: பாத்தீங்கன்னா
0: நுண்ணுயிர் விதை நேர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகம் வந்து கெமிக்கல், அதாவது மருந்து இதை விட பயோ ஏஜென்ட் சொல்லி ட்ரை

0: ட்ரைகோடர்மா விரிடின் இருக்கு. அதே மாதிரி சூடோமோனாஸ்,
1: அதாவது வேதனையின் போது நுண்ணி வேதனை வேற, உயிர் பூசணும் கெமிக்கல் பண்ணாதவங்க உயிர்
0: பூசணும்
1: பண்றாங்க.
0: நிலக்கடையில பொறுத்த வரைக்கும் அதனுடைய தோல் வந்து சீட் கோட்னு சொல்ற ரொம்ப மிருதுவா இருக்கும். அதனால முதல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து பூஞ்சான நிலையத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வெப்பியும் போகும்.
1: இல்ல இதுக்கு ஒரு கால அளவு இருக்கா? இப்போ நீங்கள் இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸோ அல்லது ரெடி பண்ணும்போது விதைப்புக்கு முன்னாடி எப்போ பண்ணணும்?
0: விதைப்புக்கு முன்னால் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பண்ணால் கூட போதுமான
1: அது நுண்ணுயிர் வெதை நேர்த்தி. ஆனால் இது நம்ம பூஞ்சால் வெதை நேர்த்தி,
0: பூஞ்சான வெதை நேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 hours முன்னால் பண்ணுறது நல்லா இருக்கும். 2 மணி நேரத்துக்கு முன்னால்
1: பண்ணி ஒரு நாள் வச்சிருக்கணும்.
0: ஒரு நாள் வந்து ஏன்னா இது மிருதுவாக இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து அதை கையாளும் போது சரியாக கையாளுறது இல்லைன்னு நம்ம வந்து 24 hours அப்படின்லாம் சொல்கிறோம். ஏன்னா அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா 12 hoursே போதுமானதான்.
1: ஆனால் கலக்கிற முறையில் வந்து அது வந்து பவுடர்
0: வெறும்
1: பவுடர் பாம்பத்தூடிய இளமோ அல்லது ரைஸ் அமைப்பு சொல்றீங்கல்ல, ரைஸ் ஓபியத்தை கலக்க சொல்லும் போது அது ஒட்டுமா? ஏதாவது ஒரு ஒட்டும் வகை வேணும்,
0: ஒட்டும் திரவம் இருக்காரு, நிறைய ஒட்டும் பசையெல்லாம் நிறைய இருக்கு, அது கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாம நிறைய போட்டுறாங்க.
1: இப்போ 100 கிலோ விதை பருப்பு நம்மகிட்ட இருக்குது, எவ்வளவு வந்து ரைஸ் ஓபியை பொட்டலம், ஒரு பொட்டலம் 200 கிராம்,
0: ஒரு பொட்டலம் வந்து 200 கிராம், ஒரு ஹெக்டேருக்கே வந்து 3 பொட்டலம் போதுமான விதை நேர்த்திக்கு. சில டைம் விதை நேர்த்தி விவசாயிகள் பண்ணுறதுக்கு வந்து முடியாதுங்க பட்சத்தில் நீங்கள் நிலத்தில் நேரடியாக விதைச்சிடலாம். 10 பொட்டலம் தேவைப்படும்.
1: அது என்ன அப்படியே டைரெக்டாக போடுறதா?
0: அதாவது நீங்கள் விதைக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 10 கிலோ நல்லா ஃபார்மியன் மெனியூரில், அதாவது வந்து மக்கிய தொழுவரத்தில் வந்து கலந்து ஏகத்துக்கு ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக வந்து விதைச்சிடும்.
1: ஏன் அது மக்கிய தொழுவரம் வந்து இந்த ரைஸ் ஓபியன் கலக்கணும்? 10 பொட்டலம் இருக்கும்போது 2 கிலோ வருது.
0: ஆமாம் சார், 2 கிலோ,
1: 2 கிலோ வந்து ஒரு ஏக்கர்
0: ஹெக்டேருக்கே 2 கிலோ போதும்.
1: 2 கிலோ அதோட மக்கிய தொழுவரம் ஃபார்மியன் மெனி சேர்க்க சொல்லுங்கள். ஏன் அவசியம் என்னங்க?
0: பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் இல்லை சார், நுண்ணுயிருங்கிறதுனால நீங்கள் கலக்கிற மெட்டீரியலும் வந்து ஃபார்மியன் மெனியர் வந்து உங்கள் தொழுவரம் வந்து அந்த நுண்ணுயிர் போடும்போது அதுவும் கொஞ்சம் இனப்பெருக்கு அதிகமாக ஆகும். அதெல்லாம் வந்து நீங்கள் 2 கிலோ வச்சு ஒரு ஹெக்டரில் பயன்படுத்த முடியாது இல்லையா, அதனால ஈஸியாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூவுறதுக்கு வந்து அந்த ப்ராட்காஸ்டிங் வந்து ஈஸியாக இருக்கும்.
1: இப்போது விதைப்புக்கு முன்னாடி பண்ணணும்.
0: ஆமாம் சார், விதைப்புக்கு முன்னால் பண்ணணும்.
1: நுண்ணுயிர் விதை நேர்த்தி வந்து விதையிலும் கலக்கலாம், இல்லை விதையில கலக்கலாம் என்ன நிலத்தில் சாயில் மண்ணோட
0: போடலாம்.
1: இதனுடைய பயன்பாடு
0: என்ன? இது பயன்படுத்தும் போது நம்ம வந்து தலைச்சத்து போடுறது வந்து நம்ம குறைச்சிக்கலாம்.
1: எப்படி?
0: உங்களுக்கு வந்து இது காத்தில் உள்ள தலைச்சத்தை வந்து கிரகித்து கொடுத்தது. இது வந்து வேர் முடிச்சு நிறையா இருக்கு, நிலக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சு இருக்கிறனால அதே வந்து நிறைய நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து இது ரைசோமியம் அதிகம் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வேருடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும்.
1: அப்போ தலைச்சத்து உரங்கள் குறைச்சிக்கலாம்,
0: தலைச்சத்து உரம் 25% குறைச்சிக்கலாம், 4 மடங்கு
1: அது ரொம்ப குறைந்த செலவில்
0: குறைந்த செலவில் அதிகமாக சொல்லு. இது வந்து ரொம்ப கம்மியான விலைங்கிறது.
1: இந்த தகவல் விவசாயிகளுக்கு சென்றடைஞ்சிருக்கேன்.
0: விவசாயிகள் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, விவசாயிகள் வந்து
1: மானியத்தில்
0: கொடுக்குறாங்க, சில பேர் அது பயன்படுத்தாம விட்டுறாங்க, ஆனால் சில பேர் வந்து நிறைய பயன்படுத்துறாங்க, கேட்குறாங்க. கல்லூரி போன்ற இடங்கள்லாம் வந்தால் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. இதை வந்து நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க.
1: இப்போ விதை எடுத்துக்கிட்டோம், விதை நேர்த்தி பண்ணியாச்சு. விதைப்புக்கு முன்னாடி நம்ம சரியான பாப்புலேஷன் என்னன்னு சொல்லி பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு,
0: பயிர் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். இரவையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் எண்ணிக்கை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். நீங்கள் இது இரவையில் வந்து 2 விதமாக நம்ம இது பண்ணுறோம், ஸ்வாயிங் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மூலிமா பின்னால் வந்து பண்ணுறாங்க, சில களக்கொத்துன்னு சொல்கிறோம்ல சார், அதிலே வந்து கொத்தி வந்து போடுறோம்,
1: 2 முறையில் பண்ணுறாங்க.
0: அப்படி போடும்போது நீங்கள் வந்து பிளான்ட் பாப்புலேஷன் சொல்கிற அந்த இதை வந்து நம்ம கரெக்டாக பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் டயர்னா ஒரு 8 to 12 வரைக்கும் இருக்கணும்.
1: அது விவசாயிகளுக்கு ஒத்து வராது, அப்படி சொல்றது ஒத்து வராது. சால் போடும்போது
0: தெரிஞ்சுக்கலாம்
1: சார், அப்படி ஒரு
0: தெரிஞ்சுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் சோதனைக்காக நம்ம வந்து கரெக்டாக நம்ம பாப்புலேஷன் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி.
1: சைக்கிள் டயர்ல எத்தனை செடி இருக்கணும்?
0: சைக்கிள் டயர்லுக்கு வந்து 12 செதும் அதிகம் சார், 8 இருந்தா போதும், 8 to 12 இருந்தா.
1: சைக்கிள் டயர்ல 8 செல் இருக்கிறது.
0: ஆமா,
1: விதைக்கு

இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை இரவையில் நிலக்கடலை சாகுபடி உத்திகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் பள்ளியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் பி தேவராஜன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு மெல்லிசை.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில், பனை ஏற்றம் என்பது மரமேறுதல், அதாவது பருவகால தொழிலாக கருதப்படுகிறது. ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ஆகஸ்ட் முதல் மார்ச் வரை கன்னியாகுமரி மற்றும் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை சேலம், தர்மபுரி பகுதிகளில் பனை ஏற்றம் நிகழும். பனைமரம் ஏறுவது பூ பக்குவம்

அறிதல், சாறு சேகரித்தல் என பல திறன்களை உள்ளடக்கிய தொழிலாகும். பனைமரம் ஏறுவதன் மூலம் உடலும் மிக வலுவாகவும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் 50% பனைமரங்கள் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இடங்களிலும், சென்னை, நாமக்கல், சேலம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 20% பனைமரங்களும் இருக்கின்றன. பனைமரம் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் பலரின் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. பனை மரத்திலிருந்து வரும் பனை ஓலைகளை வைத்து கலைப்பொருட்கள், நார்பெட்டி, ஓலைப்பெட்டி, சிலம்பு கம்பம், கல்யாண பாய்கள், இடியாப்பத்தட்டு, விதவிதமான கூடைகள், விசிறி, தொப்பி ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் மக்கள் தயாரித்து கை தொழிலாக இதனை மாற்றி வருகின்றனர். நம் முன்னோர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பயனளித்து பழமை நிறைந்த, பாரம்பரியமிக்க, அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட பனை மரத்தின் பெருமையை அறிவோம். பனை என்பது வெறும் மரம் மட்டுமல்ல, தமிழரின் அடையாளம். இதில் உள்ள நீர்நிலைகளை காக்க நம் முந்தைய தலைமுறைகள் பின்பற்றிய வழிமுறை என்னவென்றால், நீர்நிலைகளை சுற்றி இந்த பனை மரங்களை வளர்த்தனர். இது ஆணிவேர் தொகுப்பு இல்லாமல் சல்லிவேர் தொகுப்பு கொண்டது. அதாவது, இதன் வேர்கள் மிகவும் கொத்தாக பக்கவேர்கள் போன்று இருக்கும். 60 அடியில் இருந்து 100 அடி வரை அகலம் கொண்டும், 20-30 அடி வரை ஆழம் கொண்டும் இருக்கும். இதன் ஆயுளும் அதிகம், குறைந்தது 3 தலைமுறைகள் இருக்கும் என கூறுகின்றனர். இதற்கான பராமரிப்பு செலவு, நீர் தேவையும் குறைவு. நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரை பனை மரங்கள் நம்மை கைவிட்டதாக சொல்லவே முடியாது. பனை மரங்களின் பயன்பாடுகளை ஓரிரு வரிகளில் அடக்க முடியாது. பனை மரத்தின் தலையிலிருந்து கால் வரை அனைத்தும் உபயோகம் தரக்கூடிய பொருட்களே ஆகும். பனை ஓலையில் பாய், பெட்டி, கூடைகள் முடைந்தார்கள். வீடுகளுக்கு கூரை வேய்ந்தார்கள். ஓலையை மடக்கி பட்டை செய்து அதில் சாப்பிடவும் செய்தார்கள். பனைமர மட்டைகளை வீடு கட்டவும் வேலிகள் அமைக்கவும் பயன்படுத்தினார்கள். மட்டையில் இருந்து நார் எடுத்து கயிறாக்கினார்கள். நாரை கட்டில் கட்டவும், பனைமரத்தின் கட்டிலின் சட்டங்களாகவும் செய்தார்கள். வீடுகள் கட்டவும், ஜன்னல்கள் செய்யவும், வீட்டு நிலைகளுக்கும் பனை மரங்களை பயன்படுத்தி வந்தார்கள். பனை மரத்தின் குறுத்தோலைகளை வீடுகளில் நடைபெறும் விசேஷங்களுக்கு தோரணங்களாகவும் பயன்படுத்தி வந்தார்கள். இன்றும் விசிறிகள், தொப்பிகள், கலைப்பொருட்கள் என பல பொருட்கள் பனைமரத்தின் வாயிலாக செய்யப்பட்டு வருகின்றது. சங்க இலக்கியங்களில் போந்தை, பெண்ணை என்றும், பிற்கால இலக்கியங்களில் தாளம், தாளி, புற்றாளி என்றும் இலக்கிய பெயர்களால் பனைமரம் அழைக்கப்பட்டது. இதன் தாயகம் ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில்தான் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மரம் வெப்ப மண்டலத்தில் அதிகமாக வளரக்கூடியது. தமிழகத்தில் மட்டும் 5 கோடிக்கும் மேல் பனைமரம் இருந்தது. இப்போது ஆண்டுதோறும் அதன் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. தமிழகத்தில் பனைமரத்தின் பெயரை கொண்ட பல கிராமங்கள் இன்றைக்கும் உள்ளன. பனம்குடி, பனை மரத்துப்பட்டி முதலானவை அடங்கும். சித்த மருத்துவத்திலும் இலக்கியங்களிலும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும் பனை மரம் ஆன்மீகத்திலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பல திருத்தலங்களில் அது தள விருட்சமாகவும் வணங்கப்படுகிறது. பனை மரம் இது ஒரு சாதாரண மரம் அல்ல. இது நம் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு மரபு, ஒரு அடையாளம். தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டுள்ள பனைமரம் நம் பண்பாட்டின் அடையாளமாகவும் விளங்குகிறது. பனைமரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனிதனுக்கு பயன்படுகிறது. பனைமரம் ஒரு குடும்ப மரம் என்று சொல்லலாம். ஏனெனில் இது மனிதனின் வாழ்விற்கு பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கிறது. பனை மரத்தை வளர்ப்போம், நம் இயற்கையை காப்போம், நம் பாரம்பரியத்தை நிலைநாட்டுவோம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

விடைபெறும் முன் மண்ணின் தன்மைகளை கண்டறிய கலர் ஊவர் மற்றும் அமில நிலங்களை கண்டறிந்து அவற்றை சீர்திருத்தவும் பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவை அறிந்து அதற்கேற்ப உரமிடவும் மண் பரிசோதனை அவசியம் ஆகும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்
4: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர்

0: நேற்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக் காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பண்ணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இரவு 8:05 நிமிடம் இனி கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி.

0: நேரம் இரவு 8:30 மணி தொடர்வது அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் வெள்ளி இன்றைய நிகழ்ச்சியில் நுண் நெகிழிகள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள்.

0: மூலம் எளிதில் எடுத்து செல்ல முடியாத மற்றும் வளிமண்டலத்தில் விட முடியாத மறுமுறை பயன்படுத்த முடியாத கழிவுகளை திடமான மற்றும் திண்மக் கழிவுகள் என்கின்றோம். தொழிற்சாலைகளின் பெருக்கத்தாலும் விவசாய உற்பத்தியாலும் மற்றும் நகரங்களின் பயன்படாத திடப்பொருட்கள் இவற்றில் அடங்கும் திண்மக் கழிவுகளை சேகரித்து திரும்ப பயன்படுத்தக்கூடிய அல்லது மறுசுழற்சிக்கு உட்படக்கூடிய பொருட்களை கண்டறிந்து முறையாக அவற்றை கையாளுவதை திடக்கழிவு மேலாண்மை என்கின்றோம். திண்மக் கழிவுகள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள், கட்டிடம் கட்டும் தொழில்களினால் வெளியேறும் கழிவுகள், மருத்துவமனைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் என எண்ணற்ற திண்மக் கழிவுகள் நாள்தோறும் அதிக அளவில் சேகரிக்கப்படுகின்றன. இவற்றில் பிளாஸ்டிக்ஸ் என்னும் நெகிழிகள், செராமிக் ஓடுகள், உலோகங்கள், ரப்பர், தோல், காகிதங்கள் ஆகியவை அடங்கும். இன்றைய காலகட்டத்தில் சேகரிக்கப்படும் நெகிழி கழிவுகள் அதிக அளவில் உள்ளன. நெகிழி அல்லது பிளாஸ்டிக் என்பது ஒரு பொருள் ஏதாவது ஒரு நிலையில் இலகிய நிலையிலிருந்து பின்னர் இறுகி திடநிலையை அடைவதை குறிக்கும் சொல்லாகும். வார்க்கத்தக்க ஒரு பொருள் என்னும் பொருள் தரும் பிளாட்டிகோஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து பிளாஸ்டிக் என்ற சொல் உருவானது. நெகிழி என்ற பொருள் அழுத்தம் அளிக்கும் பொழுது நெகிழ்வு தன்மை உடைய பொருளாக செயற்கை வேதியியல் முறையில் பல்கி பெருகக்கூடிய ஒரு மூலக்கூறு வடிவை பல்லுடன் தொடராக செய்வித்து ஆக்கப்பட்ட பொருளாகும். நெகிழி முதன் முதலில் 1862 லண்டனைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் என்பவரால் செல்லுலோஸ் என்ற பொருளிலிருந்து தயாரிக்கப்பட்டது. இதற்கு அவர் பார்க்ஸ்டைன் என்று பெயரிட்டார். பின் பல மாற்றங்களுக்கு பிறகு 1933 பாசெட் மற்றும் கிப்ரான் ஆகியோர் உருவாக்கிய பாலித்தீன் மற்றும் பாலி எத்திலின் 2 உலகப் போரில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இன்று வரை அதிக அளவில் மக்களால் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் இன்றியமையாத பொருளாக நெகிழிகள் மாறியுள்ளன. காலையில் நாம் பயன்படுத்தும் முதல் பொருளான பல் துளக்கும் துளப்பான்களிலிருந்து இரவில் உறங்க பயன்படுத்தும் விரிப்பான் வரை எங்கும் நெகிழிகள், எதிலும் நெகிழிகள் என்ற நிலையை அடைந்திருக்கிறோம். இந்திய அளவில் ஒரு நாளில் உருவாகும் நெகிழி குப்பைகள் 26,000 என கணக்கிடப்பட்டுள்ளது. இது ஏறக்குறைய 26,000 கார்களை, ஊர்திகளை உருவாக்குவதற்கு சமம். உலகளவில் இந்தியா நெகிழி கழிவுகளை அதிக அளவில் ஏற்படுத்துவதில் முன்னணி வகிக்கும் நாடு என்ற நிலையை எட்டியிருக்கிறது. உலக சுற்றுச்சூழல் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளில் நெகிழிகள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகள் மிக அதிகம். மேலும் மக்கா தன்மையுடைய நெகிழிகள் நம் நிலப்பரப்பு மற்றும் நீர்நிலைகளில் அதிக அளவில் பரவி கலந்து கிடப்பது எண்ணற்ற சுற்றுச்சூழல் பேரிடராக கருதப்படுகிறது. அதிக அளவு நெகிழி பயன்பாட்டால் உருவாகும் நுண் நெகிழிகள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மிகவும் ஆபத்தான மாசு பொருளாக மாறியிருக்கிறது. நாம் பயன்படுத்தும் நெகிழி பொருட்களிலிருந்து எண்ணற்ற நுண் நெகிழிகள், அதாவது 5 மில்லிமீட்டருக்கு குறைவான அளவுள்ள நெகிழி துண்டுகள் உருவாகின்றன. இவை நம் கண்ணுக்கு புலப்பட்டும் புலப்படாமலும் இருக்கலாம். இவை காற்றில் பரவும் துகள்களின் ஒரு வகையாக மாறியிருக்கின்றன. நுண் நெகிழிகளின் உருவாக்கத்தை 2 நிலைகளாக ஆராய்ச்சியாளர்கள் வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். முதன்மை நுண்ணெகிழ்கள் வணிக பயன்பாட்டிற்கான தயாரிக்கப்பட்ட சிறிய துகள்கள், குறிப்பாக அழகு சாதனங்கள் மற்றும் தனிநபர் பராமரிப்பு பொருட்களில் காணப்படுபவை. 2 நிலை நுண்ணெகிழிகள் பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள், எடுத்துக்காட்டாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் குப்பிகள் மற்றும் நாம் உணவு பொட்டலங்களை வாங்கி செல்ல பயன்படுத்தும் பைகள் போன்றவை சூழல் காரணிகள் மூலம் முறிவடைவதால் உருவாகின்றன. இவ்வாறு உருவாகும் நுண் நெகிழிகள் நீர், காற்று மூலம் வெகு தொலைவிற்கு பரப்பப்படுகின்றன. நுண் நெகிழிகள் நிலப்பரப்பில் மற்றும் நீர், குளங்கள் மற்றும் சிறிய நீர் குட்டைகளில் கலந்து இருப்பதால் அவை அங்கு வளரும் தாவரங்களில் உட்புகுந்து தாவரங்களின் வளர்ச்சியில் மற்றும் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அதனைத் தொடர்ந்து இத்தாவரங்கள் உண்ணும் விலங்குகளின் உள்ளுறுப்புகளில் சென்று செரிமான குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. பசுமை இல்ல விவசாயத்தில் பயிரிடப்படும் காய்கறிகளை விட வெளியில் வளர்க்கப்படும் காய்கறிகளில் நெகிழிகளின் வேதிப்பொருட்களான பாலிஸ்ட்ரீன், பாலியெத்திலின் டெட்ரலைட், பாலியெத்திலின்களின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. சீனாவில் வெளிப்புற சூழலில் வளரக்கூடிய ஒரு வகையான கீரை லெட்யூஸ் வளர்க்கப்பட்டு அதில் படியக்கூடிய நுண் நெகிழிகளின் அளவு கண்டறியப்பட்டது. 1 கிராம் உலர்ந்த தாவர எடையில் 7 முதல் 10 நானோகிராம் அளவிற்கு நுண் நெகிழிகள் இருந்தது அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. நுண் நெகிழிகள் கடல் மேற்பரப்பிலிருந்து ஆழ்கடல் வரையிலும் ஆர்க்டிக், அண்டார்டிக் போன்ற துருவ பகுதிகளிலும் பரவியிருக்கிறது. இதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்களான மீன்கள் போன்றவை இதனை உட்கொள்கின்றன. எனவே கடல்வாழ் உயிரினங்களின் உடல்நிலை பாதிப்பு, செரிமான பாதைகளில் பாதிப்பு மற்றும் சத்து குறைபாடுகள் ஏற்படுகின்றன. நிலம், நீர், காற்று மூலம் பரவும் நுண் நெகிழிகளால் அனைத்து சூழியல் அமைப்புகளிலும் குறிப்பாக உணவு பின்னல் அமைப்பிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அதனைத் தொடர்ந்து மனித உடலில் நுண் நெகிழிகள் நுழைய தொடங்கிவிட்டன. முன்னரே கூறியது போல் மைக்ரோ நானோ அளவுகளில் உள்ள நுண் நெகிழிகள் காற்றில், நீரில் பரவக்கூடியவை. நம் உடலில் உள்ள செல்களின் அளவுகள் 10 மைக்ரோமீட்டர் முதல் 100 மைக்ரோமீட்டர் வரை ஆகும். எனவே நுண் நெகிழிகள் நம் செல்களில் நுழைந்து இரத்தத்தில் கலக்குமா, நமது முக்கிய உடல் உறுப்பான கல்லீரலில் தங்குமா என ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பார்க்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: நுண் நெகிழிகள் நம் உடலில் செல்வதால் உடல் திசுக்களுக்கு சேதம், அலர்ஜி எதிர்வினைகள் மற்றும் நுண் நெகிழிகளில் உள்ள வேதிப்பொருட்களான பிஸ்பினால் ஏ, பாலிபைப்ளேட்ஸ் மற்றும் கனிம உலோகங்கள் போன்றவை நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். இதனால் உடலின் என்டோக்ரைன் செயல்பாடு பாதிக்கப்பட்டு மேலும் புற்றுநோய்க்கு அது வழிவகுக்கும். இப்பெரிய ஆபத்திலிருந்து நம்மையும் நம் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க நெகிழிகளின் மறுசுழற்சி ஒரு வகையாக கருதப்பட்டாலும் நெகிழிகளின் உற்பத்தியை குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் அளவில் சிறிய நெகிழிகளை உற்பத்தியை குறைக்க அல்லது நிறுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து நெகிழிகள் சேகரித்து வகைப்படுத்துவதை, மறுசுழற்சிக்கு உட்படுத்துவதை புதிய தொழில்நுட்பங்களின் மூலம் மிக செம்மையாக செய்ய வேண்டும். பொது இடங்களில் நெகிழிகள் பயன்படுத்தப்படும் பொழுது ஏற்படும் தீமைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நுண் நெகிழிகள் நம் கண்ணுக்கு புலப்படாதவைதான், அளவில் மிகச் சிறியவைதான், ஆனால் சுற்றுச்சூழலில் பல்லுயிர் மற்றும் மனித ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் அளவிட முடியாதது. உணவுகளை எடுத்துச் செல்ல உலோக பாத்திரங்களை பயன்படுத்துதல், பொருட்களை வாங்க கொண்டு செல்ல துணிப்பை, சணல், காகிதங்களால் ஆன பைகளை பயன்படுத்துதல், எவற்றிலெல்லாம் நெகிழிகளின் பயன்பாட்டை குறைக்க முடியும்?

0: முடியுமோ தவிர்க்க முடியுமோ தவிர்த்து சுற்றுச்சூழலையும் உயிரினங்களுக்கு நெகிழிகளால் உண்டாகும் பாதிப்புகளை தவிர்க்க நெகிழிகள் இல்லா இலக்கை நோக்கி அரசு துறை பல எச்சரிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்ற நம்மளை அறிவுறுத்துகிறது. நெகிழி மாசுபாட்டை ஒழிப்பதன் இன்றியமையாமையை கருத்துருவாக கொண்டு தமிழ்நாடு அரசு 2020 முதல் கடலோர பகுதிகள், கழிமுகங்கள் மற்றும் ஏரிகளில் நுண் நெகிழிகளின் மதிப்பீடை செய்ய 3 ஆய்வு திட்டம் ஒன்றை தொடங்கி மதிப்பீடு செய்தது. இதன் விளைவாக நெகிழி பயன்பாடுகளின் கட்டுப்பாடு விதித்தல், பசுமை பைகள், பல்வேறு இடங்களில் நீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நிறுவுதல், சுழற்சி பொருளாதாரம், உற்பத்தி செய்வோரை பொறுப்புக்கு உட்படுத்துதல், பொருளாதார ஊக்குவிப்பு திட்டம், கழிவுகளிலிருந்து ஆற்றலை உருவாக்குதல், குப்பைகளை வீட்டிலேயே பிரித்து எடுத்தல், பசுமை திட்டங்களை ஊக்குவித்தல், பள்ளி கல்லூரி மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்பதை அரசு செயல்படுத்தி வருகிறது. கட்டற்ற உற்பத்தி மற்றும் நுகர்வு வெறியால் விளைந்த நுண் நெகிழி மாசுபாடு நம் சுற்றுச்சூழலை மிக கடுமையாக பாதித்துள்ளது. தண்ணீர் முதல் தாய்ப்பால் வரை கலந்துவிட்ட நுண் நெகிழிகளை கட்டுப்படுத்த தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்பது நமது நாளைய தலைமுறையினருக்கு நாம் செய்யும் நன்மையாகும்.
1: இதுவரை நுண் நெகிழிகள் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறி

0: put up a stellar display by securing both gold medals from the six-member contingent. In the women's 75-kilogram category, Border Security Force athlete Shivani defeated a Russian opponent to clinch the gold medal. Aparna also produced a brilliant performance in the 52-kilogram category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded the historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153 for 5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day-long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Corps rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எஜுகேஷனை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கற்றுக்கல, அங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அடிப்படையில், அதனால் நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு, என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம், இட் இஸ் அப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹாவ் டு அட்டன்.
4: இன்னொன்று மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார், என்னென்னா டாக்டரு நர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தான் பாக்குறோம்னு.
5: கட்டாயம், அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்தான், ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க சொல்றதை நான் வாங்கணும், நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால் கொடுத்து சரியாக கொடுக்க முடியலனா கூட, நீங்கள் சொல்கிறத நான் ரிசீவ் பண்ணுற ரிசீவிங் எண்ணில் நான் ப்ராப்பராக இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில் நான் பார்க்குற எண்ணிக்கை வந்து கூடிகிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவியேற்கும் முன்பு 127

0: கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்த அளவு நோயாளிகள் வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்ட்னு 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அதை சிரித்து பேசிகிட்டு இருக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது டியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செவிலியராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு வச்சிங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் முகத்தை கட்டிட்டான்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்கள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் வாங்கி போயிடும்.
1: ஆமாம், வந்து சரியாக பேசலை,
0: ரொம்ப முறைக்கிறாங்க,
1: அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
0: ஆனால் நான் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது, அவங்க பணி சுமையின் காரணமாக கூட ஒரு சில நேரங்களில் தடித்த வார்த்தைகளையோ இல்லை ஒரு டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பேஷண்ட் தான்.
1: ஆமாம்,
0: அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாம வந்து
1: பாதிக்கப்படுவோம்
0: செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நர்சஸ். அதனால நர்சஸ்க்கு நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, 1000 விஷயங்கள் இருக்கும் வீட்டில், உங்களுக்கு பல மனசூழல் இருக்கும், ஒரு நர்ஸ் வந்து 40 பேஷண்ட் பார்க்கலாம இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்முகத்துடன் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லுவேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இசிஜி எடுத்து மாற்று
1: மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டுக்கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்கன்னா கூட அப்போ கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாமல் ஒரு 4 வாரத்தை வந்து நல்லபடியாக பேசினா அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அதை மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்கிற வார்த்தையில் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதில் அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ள போகிறோம், அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு பயந்த சகோதரம். அப்போ அவங்கள கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் பாய்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ளே கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீங்கள் ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லை வேறு ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், இப்போ இதெல்லாம் ஒரு டாக்டருக்கு டெய்லி ஒரு 100 பண்ணுறது, இப்போ இதில் ஒரு 50 பண்ணுறது, இப்போ அந்த கேசஸ் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ தைரியமாக போயிட்டு தைரியமாக வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. வர கடலிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தா இன்ஹிபிட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமனான்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது.
1: நிச்சயமாக சார்,
0: இப்போ நம்ம போயிட்டு அவங்க இனி திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. சி, அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கான்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஜுரி ஆகிருக்கு, ஸ்க்ராச் ஆகி ரத்தம் வந்துட்டுருக்கு, அவங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இல்லை, ஃப்ராக்சர்னா நம்ம ஃப்ரீ. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பதுதான் டாக்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையில உனக்கு ஃப்ராக்சர் இல்லை, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணுறேன். கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைங்கிறது அவனோட சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்குது, ஸ்க்ராச் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதுதானே முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அதை நான் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில் 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன், எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க, அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஆஸ்பத்திரி தெரிய வரணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் நர்ஸ் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆகும் வருவாங்கன்றதுல இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க ட்ரையேஜிங் பண்ணுவாங்க, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் கோர்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து வந்த உடனே அந்த வைட்டல் பேல உட்காந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர், பிபி, அப்புறம் பல்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு டச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பேஷண்ட் நல்லாயிட்டு போகிறாரு, அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
1: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்குறது வந்து மருத்துவர்களை தான், அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா

0: அவங்க வந்து அந்த வியாதியிலேருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட பேசுகிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேரில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்பில் படிக்கிறவங்களையும் பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் சார். இப்போது நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்புன்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு கடந்தவங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்குது சார்?
1: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான். ஒன்று வந்து எய்ம்ஸில் இருக்குது, ரெண்டாவது வந்து நம்ம கிண்டியில் வந்து நான் நிற்கும்போது அது துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி, அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை, வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போது 58 ஒரு காலத்தில் சராசரியாக வயதுங்கிறது 64 ஆகிடுச்சு. அது இன்னமும் கூடுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் லாங்கிவிட்டி அதிகமாகிட்டோம். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னு பார்க்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை இது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நேஷனல் ஃபவுண்டேஷன் 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்கு, கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒன்று நாங்கள் இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள
0: பார்த்துக்கிட்டு
1: கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் ட்ராப் அவுட், அதில் வந்து நம்ம பெருசாக வந்து +2 வைக்கல, 10th ஃபெயிலு அவங்க எலிஜிபிள் டு அப்படி. அவங்க என்னென்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பது தான் அந்த 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போகிறது, அப்புறம் அவங்க வந்து நர்சிங் கேரில் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் எப்படி கொடுக்குறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 மாதம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டில் எம்ப்ளாய் பண்ணுறது ரெடியாக இருக்கும். அதே தான், அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்ததுனால இந்த கேர்டேக்கர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸில் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 ருபீஸ் பர் மந்த் நீங்கள் வேலை போகும்போது. அந்த மாதிரியான கோர்சஸும் இருக்குங்க, கேர்டேக்கர் கோர்ஸ்னு சொல்லிட்டு
0: இதே மாணவர்கள் நோட் பண்ணி
1: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
0: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா சார், முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம், வயதானவங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பங்களா இல்ல. இன்னொன்னு வேலை நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்துதான் இங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா
1: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா USA இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியா ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஜீரியாட்ரிக் கேர் ஹோம் ஒன்று இருக்கு சென்னையில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
0: இது வரைக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ காலில் பேசுறது, கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை, அவங்களும் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ஆளை வச்சு
0: பார்த்துக்கலாம், கூட கூட்டு போக முடியாத
1: ஒரு சூழல். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இங்கே கூட பே வார்டெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை தேவை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு உலகம் இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எம்எஸ்சி சைக்காலஜிலாம் சொல்லிக்கு பாருங்க, அந்த கோர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவோம், அவங்களோட யாராவது பேசணும். அந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு
0: கேட்டீங்கன்னா 4 வாரத்தை
1: நம்ம கூட உட்காந்து ஒரு 5-10 பேசுவாங்களா, அதுதான் தேவை.
0: இன்னொன்னு அந்த சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரி அவங்க இருக்கா
1: நினைப்பாங்க. ஸோ இது அந்த ஒரு சூழல் வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற கோர்சஸும் இருக்கு நமக்கு, எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்து எம்ஏ சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மனரீதியாக பிடிச்சிருக்கணும்.
0: ஆமாம்,
1: பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது, அது நீங்கள் சீட்டையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையுடன், யார் உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தால் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை துறை சம்பந்தரோட டிஸ்கஸ் பண்ணினாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பி அந்த ஒரு கோர்ஸை நம்ம படிக்கின்ற பொழுது அது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் கொடுக்கும்.
0: நிச்சயமா சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 மேற்பட்ட கோர்சஸ் வந்து இருக்கிறதா வந்து நீங்க

0: சொல்லியிருக்கீங்க, மூணு பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட்
1: கோர்சஸ்.
0: அப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த கோர்சஸ் வந்து நமக்கு எடுத்தால் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து நுழையக்கூடிய மாணவர்கள், மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸில் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை ஆளாக்கியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்?
1: மூணே மூணு, த்ரீ டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் வந்து டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல சின்சியராக இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன். நம்ம வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டாக்டர் வாட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த பேராமெடிக்கல் இருக்க டாக்டர், அந்த ஒருத்தர் போகிற டாக்டர் அவர் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெடிக்கேஷன், இதில் என்னென்னா நாங்கள் வந்து கோவிட் டைமில் வந்து 24/7 12 மணிக்கு எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் அதிகமாகி போச்சு, இடம் இல்லைன்னு சொன்னால் ஆட்டுக்கம் நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து 5 மணிக்கு முடிஞ்சு போச்சு, நான் போய்ட்டு வீட்டில் போயிட்டு இருக்க முடியாது.
0: அங்கேயே தான் இருந்தேன்.
1: அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் அண்ட் நீங்கள் டெவோட்டன் இருக்கணும். அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன், கடவுள் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த அனுகிரகணையோட நீங்கள் உங்களுடைய கேரியரை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த கோர்ஸை முழுமையாக உள்வாங்கி நோயாளிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்து அதை பயன்பெறும் வகையில் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த கருத்து.
0: நிச்சயமாக சார், அதாவது மருத்துவத்துறையில் டாக்டர் அப்படின்றத விஷயத்தை தவிர வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாகவே வந்து சொன்னீங்க. மேலும் இந்த துறைக்கு வரும்போது என்ன உணர்வோடு நம்ம வரணும், அதனால் நமக்கு என்ன உணர்வுகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத வந்து எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்கள் www.tnmedicalselection.org அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 0444-298-6-4046 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: மிக்க நன்றி சார்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது முடிகொண்டான் எஸ்என் ரமேஷ் அவர்களின் வீண இசை, வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். முதலில் ஜெய ஜெய சுவாமி என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை முடிகொண்டா நேசன் ரமேஷ் அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.

0: நேரம் 10:45.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நட்சத்திரநாதங்கள். ஒலிக்கியிருக்கும் பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து, இதோ உங்களுக்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 11 மணி. ஆகாஷவாணி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி ஒலிபரப்பு. நாளை காலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளை சக வருடம் 1948, வைசாக மாதம் 26ஆம் நாள், பராவ வருடம் வைசாகி மாதம் 2ஆம் நாள், 2026வது வருடம் மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை 400 குரல் 264 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் மற்றும் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குபவர் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு செய்தி விமர்சனம். காலை 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கோடைகால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள் பகுதி 7. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். காலை 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி, சர்வதேச ஒளி தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின்

இயற்பியல் துறை, உதவி பேராசிரியர் முனைவர் வி அரவிந்தன் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுர திரண்டல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். காலை 8:30 மதுர திரண்டல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலியின் ஓவியம் படைப்பு நாகர்கோவில் வானொலி. காலை 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 12 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுர திரண்டல், 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், மதியம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மதியம் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கே தாரணி அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா வயலின், எல் சுப்பிரமணியன் மிருதங்கம். மதியம் 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம் இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம். மதியம் 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை திரண்டல், 2:55 வானொலி. 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவாகி மீண்டும் 5:27 மீண்டும் மாலை ஒலிபரப்பானது ஆரம்பமாகின்றது. நிகழ்ச்சியில் 5:30 மதுரை திரண்டல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களில் திரைப்பட பாடல் கேட்க இருக்கின்றோம். நாளை மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர திரண்டல், 6:55 சேவை செய்திகள், மாலை 7 மணிக்கு மதுர திரண்டல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், மாலை 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் இயற்கை உரமே வரம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீரிநாயக்கன்பட்டி விவசாயி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் மற்றும் இவற்றின் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, NC சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள பெரியசாமி தூரன் பாடல்கள், 8:45 கேலக்சி அண்ட் பியாண்ட் ஆங்கிலத்தில் நிகழ்ச்சிகள், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர நாதங்கள், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, பண்டிட் கைவல்யா குமார் கௌரவ் கயால் இசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவேறும். இவையாவும் அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.